இனிய காரை வணக்கம் நேர்களே. இன்று சகாண்டு 1948, பாத்திரபத மாதம் 30 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 நாள், திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை

0: எண் கல்வியும் எழுத்து கல்வியும் இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்ற கல்விகளாகும். குறள் எண் 392, அதிகாரம் கல்வி.
1: எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு.
0: எண் கல்வியும் எழுத்து கல்வியும் இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்ற கல்விகளாகும். குறள் எண் 392, அதிகாரம் கல்வி.

இனி இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவோம் ஆயிரம். 7:10 மதுரத்தின்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல்கள் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி. பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஜி. கீதா.

7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 எட்டு மணிக்கும் மதுரத்தின்றல் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 2026 ஆண்டிற்கான 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளின் முக்கிய நிகழ்வுகளின் பதிவுகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து மதுரத்தின்றல் உரைக்கும். 9:00 அரங்கிசை, 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தின்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, இதில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1:00 திரை இசை விளம்பரதார நிகழ்ச்சிகள் ஆகியன ஒலிக்கும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல், இதில் வழக்கறிஞர் நிவ்யா சுரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இதன் பகுதி 1 இன்று கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாட்டு, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தின்றல், 2:40 ஹிந்தி மொழி பயிற்சி பாடம், கற்றுக் கொடுப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள், கற்றுக்கொள்பவர் விஸ்வா சோனி. 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மதியம் 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரளமுதம் கேட்கலாம். 5:30 மதுரத்தின்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஏழையின் சிரிப்பில் ஒருபட பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தின்றல், 6:55 சேவை செய்திகள் கேட்கலாம். 7:00 மதுரத்தின்றல் ஒலிக்கும். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நிலக்கோட்டை விலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்களுடன் உரையாடல் இடம்பெறும். அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியின் பகுதி 2 இன்று உரைக்கும். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடை பொறுமுன் ஆகியன உரைக்கும். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தின்றல், 8:30 அச்சாணி, மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கர்லிங்கம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 மதுரத்தின்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசைக்கான தேசிய நிகழ்ச்சி, இதில் உஸ்தாத் சலீம் அல்லாவாகே அவர்கள் கசல் இசை கேட்கலாம். கோபால் சிங் கின்சி அவர்களின் மெல்லிசை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்

0: அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
2: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மெண்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கனகங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: ஹலோ, யாருப்பா பேசுறது?
4: வணக்கம், நாங்க ABC இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
3: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
4: நீங்க செல்லம்மா தானே?
3: நான் தான் செல்லம்மா, என்னவா?
4: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
3: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
4: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
3: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்ச ரூபா இப்போயே கொடுப்பீங்களா, பெட்டியில் கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்கில் போடுவீங்களா, இல்லை நானே நேரில் வரணுமா சொல்லுதாயி?
4: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருவோம்.
3: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
4: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல மாற்றி விட்டுருவோம்.
3: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
4: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
3: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
4: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
3: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேட்கறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
4: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
3: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
4: பாட்டி பாட்டி,
3: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
5: இன்னும் சில நடிகள் வர காத்திருக்கிறது. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
6: President Draupadi Murmu will be on a 3-day visit to Gujarat beginning today. She will preside over the presentation ceremony of the 72nd National Film Awards at Ekta Nagar, Kevadia tomorrow. On Wednesday, the President will grace the 75th annual convocation ceremony of the Maharaja Sayajirao University of Baroda at Vadodara. She will also launch Brahmakumari's campaign Spiritual Awakening for World Renewal and inaugurate the Global Spiritual Palace Retreat Center at Vadodara. The President will virtually launch the campaign Youth for Vikasit Bharat, Awakening Inner Strength for Nation Building of Brahmakumari's Nadiad on the occasion.

0: சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி இரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படியிருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது. எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் அமைதி என்னும் அருந்தவம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை, மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி தொடர்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 6:22. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். இதோ

நேரம் காலை 6:30 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். உரைத்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

0: நேரம் காலை 6:35. பராபவரிடம் புரட்டாசி மாதம் 4 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால் மிதியடி தயாரித்தல் பயிற்சி 1 வார காலம் நடைபெற உள்ளது. செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 25 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய பயிற்சி வருகின்ற 24 தேதி, அதாவது 24/9/2026 அன்று நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண்

0: 0534 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். வாழை சாகுபடி செய்யும் நிலத்தில் வாழைக்கு இடையே சில பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செய்வதன் மூலம் நிலத்தின் வளத்தை அதிகரிக்கவும் கூடுதல் வருமானம் பெறவும் முடியும். ஊடுபயிர் சாகுபடியால் மண்ணின் உயிர்ச்சத்து அதிகரித்து மண் வளமும் மேம்படுகிறது. அதோடு மண்ணரிப்பும் குறைகிறது. மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் பாதுகாக்கப்படுவதற்கும் ஊடுபயிர்கள் உதவியாக இருக்கின்றன. மேலும் களைகளின் வளர்ச்சி கட்டுப்படுத்துவதுடன் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் ஓரளவு குறைக்க முடியும். இதன் மூலம் வாழையின் மகசூல் அதிகரிப்பதோடு விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. வாழையில் எந்தெந்த ஊடுபயிர்களை சாகுபடி செய்யலாம் என்று தெரிந்து கொள்ளலாம். பாசிப்பயறு, அதாவது பச்சைப்பயறு, ஊட்டச்சத்து நிறைந்த பயிராகும். இதை சாகுபடி செய்வதால் மண்ணின் வளத்தை அதிகரிக்க முடியும். பொதுவாக 60 முதல் 65 நாட்களில் அறுவடைக்கு வரும். அடுத்ததாக உளுந்து. இது மண்ணின் செழிப்பை மேம்படுத்த உதவியாக இருக்கிறது. சுமார் 50 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு வரும். நிலக்கடலை சாகுபடி செய்வதன் மூலம் மண் ஈரப்பதத்தை பாதுகாப்பதுடன் மண் செழிப்பையும் அதிகரிக்கலாம். இது பொதுவாக 90 முதல் 100 நாட்களில் அறுவடைக்கு வரும். அதேபோல் எல் பயிரையும் ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். இது மண் வளத்தை மேம்படுத்துவதுடன் குறைந்த நீரிலும் வளரக்கூடியது. சுமார் 75 முதல் 85 நாட்களில் அறுவடைக்கு வரும். காராமணி சாகுபடியும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இது ஊட்டச்சத்து நிறைந்த பயிராக இருப்பதுடன் மண் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. சுமார் 50 முதல் 60 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிறது. குறைந்த காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய அமராந்தல் கீரை வகைகளையும் ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். இதை சுமார் 25 முதல் 30 நாட்களில் அறுவடைக்கு வரும். மேலும் கொத்தமல்லி போன்ற பயிர்களையும் சாகுபடி செய்யலாம். கொத்தமல்லி விரைவில் வளரக்கூடியது. சுமார் 30 முதல் 35 நாட்களுக்குள் அறுவடைக்கு வரும். ஒரே நிலத்தில் இரட்டை பலன். வாழையில் ஊடு பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்தி கூடுதல் மகசூல் பெற்று விவசாய வருமானத்தை அதிகரிக்குமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தரும் தகவல்களாகும். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பழுதை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள். இப்ப நான் தென்னை மரம் ஏறுறேன். நம்ம வீட்டில் வந்து குறிப்பாக ஆண்கள் தான் தென்னைமரம் ஏறுவாங்க. இப்போ எல்லாம் என்னன்னா தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றாங்க இல்லையா ஆளுங்க, அவங்கள வச்சுதான் நம்ம வந்து தென்னைமரம் ஏறுறதே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வீட்டுக்கு 2 தென்னைமரம் இருக்குது. ஆனால் 2 தென்னைமரத்தை வச்சுட்டு நம்ம ஒரு தென்னைமரம் ஏறுறதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து கொடுக்குறோம். அப்போ அது வந்து ஒரு பழு. இன்னொன்று நம்ம அடுத்தவங்கள எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது, இன்னொன்று அவங்க வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேங்காயை பறிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி தருணங்களை நமக்கு என்ன தோணுது, சரி நமக்கே தென்னைமரம் ஏற நம்ம கத்திருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம ஈவன் பெண்களாக இருந்தால் கூட நினைப்போம். ஈவன் ஆண்களுக்கு எண்ணங்கள் வந்து அதிகமாகி வரும். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா தென்னைமரம் ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு பல்வகை மரங்களை வந்து ஏறக்கூடிய ஒரு கருவி வந்து இருக்குதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கண்டுபிடிப்பு புத்தாக்க நிறுவனம் வந்து குஜராத்தில் இருக்கு. அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக கோயம்புத்தூரில் ஒரு வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தென்னைமரம் ஏறுற கருவியை வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு இந்தியா மட்டுமில்ல உலக அளவுல இந்த தென்னைமரம் ஏறுற கருவியை வந்து ஃபுல்லாவே பரவலாக்கம் செஞ்சு நிறைய விதமான அரசு திட்டங்கள் மூலமாக மானியத்துல இருந்தும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழங்கிட்டு இருக்காங்க. இதனால நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப தென்னைமரம் ஏறுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். இப்ப அங்க ஏறும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துருவோமோன்ற எண்ணத்திலே நமக்கு வந்து ஏற முடியாது முழுமையாக. அப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தொழில்நுட்பங்கள் நம்ம இருக்கும் போது அது சிட்டிங் டைப், நமக்கு வந்து உட்காந்து கம்ஃபர்ட்டா நமக்கு எந்த பக்கம் தேங்காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மரத்துல ஏறி பறிச்சுட்டு வரலாம். ஒரு சின்ன ஒரு தொழில்நுட்பங்கள் உதாரணத்துக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து மிளகு சாகுபடி பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து மூங்கில தான் வச்சு ஏன்

0: நீ வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த மூங்கில பண்ண ஏணி என்னன்னா பயங்கர வெயிட்டா இருக்குங்க. அதை வந்து ஒரு இடத்துக்குள்ள இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கே அதிகமான ஆற்றல் வந்து தேவைப்படும். இன்னொன்னு என்னன்னா அது சேஃபே இல்லை. ஏன்னா அது வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் அது 100% சேஃபு. ரொம்ப பழக்கப்பட்டு ரொம்ப பரிச்சயமா இருந்துச்சு. ஏன்னா மலையில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் என்னன்னா அவங்களுக்கு அது பழகிடுச்சு, சின்ன பிள்ளைல இருந்தே பழகுனதுனால அவங்க ஒரு பயமில்லாம். இப்ப நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் கிராமப்புற இளைஞர்கள்லாம் விவசாயத்துக்குள்ள வரதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு அலுமினியத்தினால அதாவது எடை கம்மியான உள்ள ஒரு மிளகு பறிக்கக்கூடிய ஒரு ஏணியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வேளாண் அறிவியல் மையத்துல இது வரைக்கும் ஒரு 3 ஏணி வந்து இலவசமாகவே அந்த மக்களுக்கு அந்த ஊருக்கு வந்து வழங்கியிருக்கோம். அப்ப இந்த ஏணிய கொடுக்கும் போது என்னன்னா நார்மலா அந்த ஏணியில ஒரு 5 நிமிடம் ஆகுது மிளகு பறிக்கிறதுக்கு. அப்படின்னா நம்ம கொடுத்த ஏணியில வந்து பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள டாப்ல ஏறி மிளகை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த காலங்கள் அவங்க செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் கம்மியாகுது, அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாம நமக்கு ஒரு பாதுகாப்பா தான் நம்ம மிளகு பறிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ள வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 5 வருஷத்துக்கு மட்டும்தான். இப்ப நம்ம கொடுத்த ஏணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஏன்னா அலுமினியத்தினால உருவாக்கப்பட்டது, அதை வந்து பயன்படுத்திக்கலாம். எடை வந்து கம்மி அந்த அலுமினியம் போல்ல வந்து பண்ணது. எந்த பகுதியில வந்து நீங்க மிளகு பறிக்கணும்னு நினைக்கிறீங்க சுலபமாக அந்த பகுதிக்கு வந்து எடுத்து செல்றது எளிதாக இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பழுதை குறைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

ஆகாஷ்வாணி மதுரை, மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:44. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசுத் துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும், தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவுள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக்கு அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம்

0: திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும், இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000 மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காச்சியம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம் திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
4: மரங்களோட முக்கியத்துவத்துல பயனுள்ள மரம் மருந்தாக பயன்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். மரங்கள் அதோட மருத்துவ குணங்கள் கொண்டவைன்னு சொல்றாரு. மரங்கள் ஊருக்கு பயன் தருகின்றன அப்படின்னு குறள் சொல்லுது. புறநானூரில் மரம் பயத்தோர் மக்கள் பயத்தோர்னு சொல்கிறாங்க. 365 பாடல். மரங்களை வளர்ப்பவர்களை மரங்கள் வளர்க்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மரத்தை பாதுகாத்தா மரங்கள் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து பண்டைய இலக்கியங்களில் மரங்களோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நச்சினையில விஷமுள்ள மரம் கூட வெட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது என்னங்க, விஷமுள்ள மரம் கூட வெட்டப்படக்கூடாதா? அனைத்து மரங்களையும் பாதுகாக்கணுமா? ஆமாங்க, மரம் வளர்றதோட பயன் என்னவோ அதை தெரிந்து கொண்டு வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புன்னை மரம் வளர்த்தோம் அப்படின்னு நற்றினை சொல்லுது. புன்னை மரத்தை வளர்த்த கதையை பத்தி பேசுது. மரங்களை வளர்த்து பாதுகாத்தத நற்றினை கூறுது. எல்லா மரங்களும் ஒரு விஷயத்த நல்லதாக செய்யும். என்ன அப்படின்னா, மக்கட்பேரு மகேஷன் பேர். அதாவது மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை மகேஷனுக்கு செல்லக்கூடிய நன்மை. எல்லா இயற்கை சார்ந்த விஷயங்கள் சென்றாலோ இல்லை கோவில்களுக்கு சென்றாலோ ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஸ்தலம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இருப்பிடம், விருட்சம் அப்படின்னு

0: மரம்னு அர்த்தங்க. ஸ்தல விருட்சம்னா அந்த ஸ்தலத்துக்குரிய மரம் அப்படின்னு ஒரு மரம்ங்க. மதுரையை சேர்ந்த மீனாட்சி அம்மன் மந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கடம்ப மரம் அப்படின்னு இருக்குங்க. திருச்சி திருவானை காவல் போனால் நீர் தாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மரமும் நீரும் இயற்கை சார்ந்த சூழலும் இருக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகமான மரங்களை பாதுகாக்கிறதுக்கு கோவில்கள் இருந்தது. கோவில்கள்னா வெறும் வழிபாடு ஸ்தலங்கள் அப்படின்னு மட்டுமா நினைக்கிறோம்? இல்லைங்க, புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அகிமா மகிமா லகிமா கரிமா வசித்துவம் ஈஷித்துவம் குருத்துவம் லகுத்துவம்னு அஷ்டமா சித்திகளை உருவாக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. கோவில் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு தலமா மட்டும் இல்லாம அதுல சுத்தி மரங்களை நட்டு வைப்போம், மக்களை நடக்க செய்யலாம். 9 முறை வலம் வரணும், 8 முறை வலம் வரணும், 3 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்லலாம். மரங்களை வளம் வர்றனால இருக்கக்கூடிய நன்மையை அவங்க வேரோட நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சம்ஸ்கிருத இலக்கியங்களில் கூட நம்மளுக்கு மரங்களோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஒரே ஒரு விருட்சம் 100 மகன்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு மரம் இருந்தால் 100 புதல்வர்களை பெற்றெடுத்திருக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 புதல்வர்கள்னா எவ்வளவு ஆனந்தமா ஒருவர் உயிர் வாழலான்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மரத்தையாவது இன்னைக்கு நம்ம நட்டுருவோமா, அந்த மரத்தோட விளைவுகளை நம்ம அனுபவிக்கினாலும் பரவாயில்ல, நம்ம சந்ததிகள் அனுபவிக்கட்டும். மரங்கள் நம்ம எல்லாரோட வாழ்வியலையும் ஒற்றுமையோட இருக்கிறதுக்கு இன்பம் தரதுக்கு வசதி செய்யும் என்று நம்புவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான தினங்கள் கொண்டாடப்பட்டு வருதுங்க. அந்த நிலையில் இன்றைக்கி வந்து சர்வதேச அமைதி தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த தினத்தோட முக்கிய நோக்கமே போர் மற்றும் வன்முறையை தவிர்க்கிறதுக்கும் மனிதர்களுக்கிடையே மோதல்களை தவிர்த்து மனிதாபிமான செயல்களை ஊக்குவிக்கவும் ஐநா சபையால் 1982 செப்டம்பர் 21 முதல் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. நாமளும் பிற உயிர்களிடத்தில் கருணையாகவும் வன்முறை மோதல் போன்ற செயல்களெல்லாம் தவிர்த்து நல்லதொரு அழகான வாழ்க்கையை வாழலாம்.

இன்னைக்கு வேறொரு முக்கியமான தினமும் அனுசரிக்கப்படுதுங்க. மறதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள்ல இருக்கும், கரெக்டு தானே? ஏதாவது ஒரு இடத்தையோ அட்ரஸையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு செயலையோ கண்டிப்பாக நம்ம மறந்து போகவும். அப்படி இருக்கிற மறதியை வந்து இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட மறதி நோயாளிகளுக்கு வந்து நம்ம ஊக்கத்தரதுக்காகவும் ஆதரவு தரக்கூடியதற்காகவும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காகவும் இன்னைக்கு உலக மறதி தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க. உலக அளவில் அல்சைமர் அதாவது மறதி தினம் கொண்டாடப்படுது. அல்சைமர் நோயை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆதரவு தர்றதுக்காகவும் தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருதுங்க.

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி

0: தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழை பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 123,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கோரி அக்டோபர் 20 வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ள

தாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு ட்ரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு ட்ரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு ட்ரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பூர் நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேடம்.
2: பொதுவா சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து அறிமுகமான ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அத நோயா அப்படி பார்க்கலாமா, இல்ல சர்க்கரை வந்து ஒரு குறைபாடா?
3: அத வந்து நாங்க எல்லாமே சொல்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நோயா நம்ம கருதக்கூடாது. அது உடம்புல நடக்கிற ஒரு சில வேதியியல் மாற்றங்களால வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆக்சுவலா. அதாவது உடம்புல வந்து அந்த இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு முக்கியமான தேவையான ஒரு ஹார்மோன். அதுதான் வந்து நம்ம எடுக்கிற உணவுகள் எல்லாத்தையுமே சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அதை வந்து சக்தியா மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் தான் அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன். அது வந்து சரியான முறையில சுரக்காததுனாலையும் அல்லது அதனுடைய வேலைப்பாடு சரியான முறையில இல்லாததுனாலையும் தான் நமக்கு இந்த சர்க்கரை நோய் வருது. ஸோ இதை வந்து ஒரு கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சில மாற்றங்கள், நம்ம உடல் சார்ந்த மாற்றங்கள், உணவு சார்ந்த மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம கடைபிடித்தோம்னாவே நமக்கு வந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வரும். அதோட தேவைப்படும் போது நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து சர்க்கரை நோயை வந்து ஒரு நோய் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்திலேருந்தே அது கூட ஒரு குறைபாடு அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து கலைந்தறியறதுக்கு நம்ம முற்பட்டு அதை கரெக்டாக கொண்டு வந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரை நோய் என்பது பார்த்தீங்கன்னா அநேக பேர்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு 30 வயதினருக்கு மேற்பட்டவங்களுக்கு வரும். யூஸ்வலாக நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுற ப்ரோட்டோக்கால் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30 வயதினருக்கு மேற்பட்ட அனைவரும் கண்டிப்பாக

0: கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ அதனால வந்து காமனாக இருக்கிறது 30 வயதினருக்கு மேற்பட்டவங்களுக்கு வரும் யூஸ்வலாக, பட் 30 வயதினருக்கு கீழேயும் வரலாம். சக்கரநோய் வந்து ஈவன் சிறு வயதினருக்குமே வர ஆரம்பிக்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா 20 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, ஒரு 15 வயசு, 1 வயசு, நாங்கள் போன வரம் கூட ஒரு குழந்தை பார்த்தோம், 1 வயசு குழந்தைக்கு சக்கரநோய் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் வரலாம். பொதுப்படையாக பார்த்தோம்னா காமனானது வந்து 30 வயதினருக்கு மேற்பட்டவங்களுக்கு வரலாம், பட் எந்த நோய் எந்த வயதினரையுமே சக்கரநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சர்க்கரை அப்படின்னு சொன்னா எந்த உறுப்புகளை அதிகம் பாதிக்கும்?
0: அது அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃப்ரேஸே இருக்கு, அது வந்து உடம்புகளை நடக்கக்கூடிய ஒரு உயிர் வேதியியல் காரணங்களால வரக்கூடிய ஒரு நோய். ஆனா அது பாதிக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எல்லா உறுப்புகளை போடுற ரத்த குழாயை தான் மெயினாக போய் பாதிக்கும். அதுதான் மெயின் பிரச்சனையே. நம்மளுக்கு தெரியும் ரத்த குழாயம் வந்து எல்லா உறுப்புகளுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதுதான் வந்து நம்ம உடம்புக்கு போறக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் போறக்கூடிய அந்த ஆக்சிஜனை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அந்த உறுப்பு. அந்த ஆர்கனை போய் இது போய் தொடுது. ஆக்சுவலாக அதை வந்து நாளடைவில் வந்து அதில் பாதிப்புகள் உண்டு பண்றதுனால கிட்டத்தட்ட இது வந்து எல்லா உறுப்புகளுமே பாதிப்பு பண்ணலாம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா கண் பாதிப்பு, இருதய பாதிப்பு, கால் நரம்பு பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, மூளையில் உள்ள ரத்த குழாய்கள் பாதிப்பு, காலில் போகிற ரத்த குழாய்கள் பாதிப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட உறுப்புகள் பாதிப்பு, அனைத்து உறுப்புகளுமே சர்க்கரை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது.
1: இப்போ சர்க்கரை அப்படின்னாலே ஒரு இன்சுலின் அப்படின்ற வார்த்தை வருது. நம்ம உடம்புல என்ன மாதிரியான ஒரு மாறுபாடு வர்றதுனால அது பாதிப்பு ஏற்படுத்துது?
0: இன்சுலின் நம்மளுக்கு மெயினாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். அது வந்து நம்ம எங்கே சுரக்குது அப்படின்னா கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு, பேங்க்ரியாஸ் சொல்லுவோம், அந்த கணையத்தில் உள்ள ஒரு செல்கள், பீட்டா செல்ஸ் சொல்லுவாங்க, அந்த செல்கள் தான் வந்து இன்சுலின் சுரக்குது. அது வந்து ஒரு சில பேத்துக்கு கம்மியாக சுரக்கும், கம்மியாக சுரந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம சக்கரை நோய்னு சொல்ல போகிறோம். ஏன் ஒரு சில பேத்துக்கு மட்டும் கம்மியாக சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முக்கிய மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட், உடல் எடை. உடல் பருமன் வந்து அவங்கவுங்க உயரத்துக்கேற்ற எடையை காட்டிலும் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து ஆரம்பத்தில் அந்த இன்சுலின் பண்ணக்கூடிய வேலைகள் வேலைப்பாடு வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது வந்து சரியான முறையில் வேலை பார்க்க முடியாது. அதனால அந்த கணையை என்ன பண்ணும்னா அதை ஓவர்லோட் பண்ணுறதுக்காக, ஓவர்லோட் பண்ணுறதுக்காக நிறையா சுரந்து சுரந்து அப்படி போக போக பார்த்தீங்கன்னா அந்த கணையத்தோட அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்சுலின் வந்து அதாவது அணைய போகிற விளக்கு வந்து பிரகாசமாக எரிஞ்சு அணையுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இன்சுலின் வந்து வேலைப்பாடு அதிகமாக அதுவாக அதுக்கு ஓவர் அவருக்கு வேலைகள் கொடுத்து கொடுத்து அது வேலை பார்த்து பார்த்து அப்படியே சுணங்கி போய் கம்ப்ளீட்டாக அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மையுமே குறைய ஆரம்பிச்சிடும். அப்போதான் நமக்கு சக்கர நோய்னு சொல்லி வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணம். உடல் பருமன் வந்து உயரத்துக்கேற்ற உடல் பரும வெயிட்டை காட்டில் அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று வந்து பரம்பரை ரீதியாக அது வந்து நம்ம மாற்ற முடியாத ஒன்று. நம்ம குடும்ப ரீதியாக நம்ம அப்பா அம்மாக்கு அல்லது நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த மரபணு ரீதியாகவும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது நமக்கு சக்கர நோய் வேகமாக வந்துடும். நமக்கு
1: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள்.
2: நேரம் காலை 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்க ஒருத்தர் காலார நடந்து வந்துகிட்டு இருந்தார். அவர் வீட்டில் நிறைய நேரம் எழுதுவார். எழுதுகிற நேரம் போக மற்ற நேரங்களில் தம்முடைய சொந்த வயல்களில் வேலை பார்ப்பார். வேலை செஞ்சு முடித்ததும் பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார். அங்கே காலார கொஞ்சம் நேரம் நடந்து வருவார். இது அவருடைய தினசரி வழக்கம். இது மாதிரி தான் அன்னைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயம் அங்கே பிளாட்ஃபாரத்தில் ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா இவரை கைதட்டி கூப்பிட்டாங்க. ஐயா கொஞ்சம் இப்படி வாங்கலேன்னாங்க. இவரும் போனார். என்னங்க விஷயம்னு கேட்டார். அந்த அம்மா விவரம் சொன்னாங்க. ஐயா, நானும் என் வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம். அதுவும் நிற்கிது அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்கிறார், இன்னும் வரலை. அதுக்குள்ளே ரயில் புறப்பட்டுரும் போல இருக்கு. நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிட்டு வந்துடுவீங்களா? உங்களால் கொண்டு வர முடியுமா அவரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் பார்த்தார், சரின்னார். அந்த அம்மா தன்னுடைய கணவருடைய அடையாளங்களையும் சொன்னாங்க. அவர் இப்படி இப்படி இருப்பார், இந்த கலரில் சட்டை போட்டிருப்பார், அப்படி இப்படின்னு ஏதோ அடையாளம் சொல்லியிருக்காங்க. அதை இவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அவரை அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்துட்றேன் அப்படின்னாங்களாம் இந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவங்க வீட்டுக்காரரை சரியாக கண்டுபிடிச்சார். கையோடு கூப்பிட்டுக்கிட்டும் வந்துட்டார். இந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சார். உடனே இந்த அம்மா ஏற்கனவே சொன்னபடி அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவர் எதுவும் மறுப்பு சொல்லாமல் வாங்கிட்டார். வாங்கிட்டு திரும்பினார். எதிரில் ஏற்கனவே தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்துட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத இந்த அம்மா காதில் வாங்கினாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அதாவது தன்கிட்ட கூலி வாங்கிக்கிட்டவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுது. ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாடின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதையவர். இது தெரிஞ்ச உடனே இந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி

0: சொல்லி கொடுத்தேன், நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னாராம். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னா அது அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த பணம் தான். நம்ம ஆளுங்க சில பேருக்கு உழைக்காமல் தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதன் முதலாளி உள்ளே யாருக்கும் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான சட்டம் போட்டிருந்தார். யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் பிடிக்கவும் கூடாதுன்னு. ஒரு நாள் அந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றார். அப்போ ஒரு இளைஞன் உள்ளே சிகரெட்டு பிடிச்சிட்டு நிற்கிறான். இதை பார்த்த உடனே முதலாளிக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அவர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பார், அவன் சிகரெட்டு பிடிக்கிறான், அவன் கணக்கை முடித்து வெளில அனுப்பிச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரமே உடனே அவனை போய் அழைச்சிட்டு போனாங்க. கணக்கு பார்த்து சம்பள பாக்கி எல்லாம் உதவித்தொகை மற்ற இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டு வாப்பான்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட சொல்கிறான், என்னப்பா அது, என்னோடய நண்பன் ஒருத்தனை பார்க்குறதுக்காக இந்த மில்லுக்குள்ளே போனேன், பேர் என்னன்னு கேட்டுவிட்டு ஒரு 50,000 பணத்தையும் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் திரையிசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இளையராஜா இசையில், கஸ்தூரி ராஜா வரிகளில், ஹரிஹரன் குரலில் கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரத்தென்றலில் அடுத்ததாக இளையராஜா இசை மற்றும் வரிகள் கொடுத்து கார்த்திக் மற்றும் பவதாரணி இணைந்து பாடிய பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக நந்தா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகளில் பாடல் ஒலிக்க காத்திருக்கும் நேரம் 7:46.

இரண்டு நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை பாடல்களை மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் ஒலிக்கிறது.

மதுரத்தென்ற நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் அரங்கிசை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். திரு நாகேஸ்வரம் டி ஆர் எஸ் மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சாரதே வீணா விசாரதே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இனி ஆனந்தா மிருதா கர்ஷினி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் அமிர்தவர்ஷினி ஆதிதாளம்.

நேரம் 9:18 10 நொடி. அரங்கிசையில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி உன்னை அல்லால் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நாம் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை. இன்றைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில தந்தைக்கும் மகனுக்குமான உறவை வர்ணிக்கும் பாடல்களின் தொகுப்பாத்தான் திரையிசை பாடல்களை கேட்க போறோம்.

நேரம் காலை 10:11. ஒரு குழந்தையின் குறும்பு செயல்களை கூற வரும் அடுத்த பாடலாக சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஒரு தந்தை தம் மகனுக்கு எப்படி ஒரு தந்தையாகவும் ஒரு தோழனாகவும் இருக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத சொல்ல வரும் பாடலாகத்தான் ஒலிக்கவிருக்கிறது போடா போடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா தனது மகனின் வெற்றியை கொண்டாடும் தந்தையின் உணர்வை ஒலிக்க வரும் பாடலாக கிரீடம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர்வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லா பல்லா,
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிப்படையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு தந்தையின் உணர்வை மகன் புரிந்து கொள்ளும் வரிகளுடன் ஒலிக்கவிருக்கிறது சிகரம் தொரு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன்னு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்ச ரூபா இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை. நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்றுதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி. 10,000 கட்டினா தான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தியே, என் பேத்தியா நினச்சிக்கிறேன். நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லைம்மா, புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
0: இல்லைதாயி, 10,000 ரூபாய் கேட்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்லை பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில் ரூல்ஸ் கிடையாது.
0: அப்போ ஒன்று பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில் காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட 50 பேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க. யாருக்கிட்ட
2: பாட்டி?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி முதன்மை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் திரு இசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆதித்யன் இசையில் வைரமுத்து வரிகளில் கே எஸ் சித்ரா குரலில் சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஜாலமாக வளம் வரும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்த பாடலாக தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் ஒலிக்கிறது பொற்காலம் திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தென்ற நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக தேவா இசையில் வாலி வரிகளில் கிருஷ்ணராஜ் மற்றும் கே எச் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது.

ஒலித்த பாடல் தேவா இசையில் கஸ்தூரி ராஜா வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இளையராஜா இசையில் பவதாரணி மற்றும் பி உன்னிகிருஷ்ணன் குரலில் தொடரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சிகள் வழங்கும் அடுத்த பாடலாக தேவா இசையில் தாமரை வரிகளில் இனியவளே திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் நிறைவு பாடலாக ஸ்நேகிதியை திரைப்படத்திலிருந்து பாடல்.

பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நேரம் 12 மணி. நமது மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளை இனி கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக

0: 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசைமேடை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைக்கு எண்ணுயிர் தோழியில் வழக்கறிஞர் நிவேயா சுரேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் முதலாம் பகுதியாக கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாட்டு. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தெஞ்சல். 2:40 ஹிந்தி பயிற்சி பாடம். கற்றுக் கொடுப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள், கற்றுக்கொள்பவர் விஸ்வாத் சோனி அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 குரல் அமுதம். இன்றைக்கு 392 குரல். 5:30 மதுரத்தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக ஒளிபரப்பாகும். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும். சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்து நிலக்கோட்டை விழிநாயக்கன் பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்களின் 2 பகுதியாக கேட்கலாம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 அச்சாணி. மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் முதலாம் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசைக்கான தேசிய நிகழ்ச்சி. உஸ்தாத் சலீம் அலாவாகே அவர்களின் கஜல் மற்றும் கோபால் சிங் கின்சி அவர்களின் மெல்லிசை மத்திய இசைப்பிரிவு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
2: Minister of State for Health and Family Welfare Anupriya Patel today said India's journey in pharmacovigilance has been

0: இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் புதுப்பிக்க

0: தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரிய பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100க்கும் மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரிய பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவக்குமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் குறித்த தொகுப்பு.
2: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சார மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு

0: பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20ஆம் தேதி வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23ஆம் தேதி வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டேல், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
4: நேரம் 12:51. ஆகாஷ்வாணி சென்னை, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள்

வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் காற்று இதே வேகத்தில் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசும் வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடதமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள் மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். நாளை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை தென்கடலோர ஆந்திர பிரதேசம் வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பல பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள் வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் அமிர்தா பாடியுள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், இசை டி கே ஜெயராமன்.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: அடிக்கலத்தில் பொறி பொறி பொறி மறக்க.

0: across the country, and we also intend to expand these facilities up to the primary health facility level.
1: President Draupadi Murmu will be on a three-day visit to Gujarat beginning today. She will preside over the presentation ceremony of the 72nd National Film Awards at Ekta Nagar Kevadia tomorrow. On Wednesday, the President will grace the 75th Annual Convocation Ceremony of the Maharaja Sayaji Rao University of Baroda at Vadodara. She will also launch Brahma Kumari's campaign Spiritual Awakening for World Renewal and inaugurate the Global Spiritual Palace Retreat Center at Vadodara. The Department of Telecommunications has cautioned citizens against fraudulent issuance of SIM cards, misuse of telecom identifiers, or tampering with IMEI numbers. It has asked citizens not to share or transfer SIM cards issued in their name to others. The Communications Ministry has advised citizens to regularly verify their mobile connections through the Sanchar Sathi portal and mobile app. The ministry said these measures are significant to prevent misuse of telecom resources in cyber frauds and to ensure a safe and secure communication environment. The Information and Broadcasting Ministry has clarified that permission has not been denied to any film for screening at the 18th International Documentary and Short Film Festival of Kerala. Responding to Congress leader Shashi Tharoor's allegation, the ministry said six films have been requested to provide more detailed synopsis. In a social media post, the ministry said depending on the subject of the films, some have been sent to various sectoral authorities for their review. In Japan, heavy rain and strong winds battered parts of the country as Typhoon Dujuan approached the eastern Pacific coast, prompting warnings of flooding and landslides. The Japan Meteorological Agency said the typhoon was about 100 kilometers west-southwest of Hachijo Island in the Izu Island chain and moving north at 25 kilometers per hour. The year's 25th typhoon was expected to pass near the Boso Peninsula in Chiba Prefecture from this evening till late night. The storm also disrupted transportation with some highways closed and possible delays or cancellations of bullet trains between Tokyo and Western Japan. U.S. President Donald Trump has said he is in a decision-making mode over the Iran war, warning that big things are going to happen. His remarks came after Tehran said it had shared its conditions with Washington through mediators for reopening the Strait of Hormuz. The Indian Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over the Andaman and Nicobar Islands, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana for today. According to the IMD, similar weather conditions are also likely to prevail over coastal Andhra Pradesh, Chhattisgarh, Karnataka and Madhya Maharashtra during the next 2 to 3 days. In the Asian Games, India secured a double podium finish in the men's 10-meter air rifle event in Nagoya, Japan. Himanshu Dhillon won the silver medal with a score of 252.4, while Rudraksh Patil clinched the bronze with 230.9. Earlier, India had also won the silver medal in the men's 10-meter air rifle team event. And with that, we end this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
4: இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
5: உழைப்பிற்கு பாலினம் கிடையாது, தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே முன்னுரிமை என்ற உயரிய சிந்தனையை வலியுறுத்தும் நாள்தான் ஈக்குவல் பேடே. அதை பத்தி இன்னைக்கு விளக்கமா சொல்றதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க
6: வழக்கறிஞர் நிவ்யா.
5: வணக்கம் மேம்.
7: வணக்கம் மேம். இன்டர்நேஷனல் ஈக்குவல் பேடே. ஸோ இந்த நாளானது வந்து இட்ஸ் நாட் அபவுட் என்ஷோரிங் ஈக்குவல் பே ஆர் சேலரி டு மென் அண்ட் விமன். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தரப்பான சேலரி தான் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிற நாள் இல்லை. நம்ம பண்ணுற வேலை என்ன, ஸ்கில் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இஃபர்ட் என்ன, ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பே கொடுக்கறது தான் இதோட மெயின் இது மேம். ஸோ இதை ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, விமன் வந்து நம்ம டேட்டா

0: படி பார்த்தா மோர் தென் 79% ஆஃப் விமன் ஒரு வல்னரபிள் கேட்டகரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க எதிர்கொள்கிற சேலஞ்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வல்னரபிள் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி சரி செய்யலாம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேயை கொண்டு வந்தாங்க மேம்.
1: ஓகே மேம், உங்கள் பார்வையில் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது எதை குறிக்குது மேம்?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஒரு ஸ்கில், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எஃபர்ட், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து இப்போது பொறுப்பு, ஒரு வேலை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்கில் தேவை, அதே மாதிரி என்ன நிலைமையில் அந்த வேலையை பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கீட்டில் தான் ஒரே சம்பளம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது ஆண் பெண் அப்படின்னு நம்ம வந்து டிவைட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இல்லை பெண்ணா ஒரு குறைவாக தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஜுடிசஸ் இருக்குது, பின்னோக்கு சிந்தனை இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி எலிமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அதுக்காக தான் இந்த ஈக்குவல் பேயோட கான்செப்டே வந்தது.
1: ஓகே மேம். மேம், தற்போதைய காலகட்டத்தில் இந்தியாவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கப்படுதா?
0: உண்மையை சொல்லணும்னா இல்லைங்க. ஹோலிஸ்டிக்காக பார்த்தா அது வந்து நம்ம எங்கே படிக்கிறோம், படிச்சுட்டு என்ன ஃபீல்டு நம்ம வந்து தேடுறோம், அந்த ஃபீல்டில் தேடி நம்ம எப்படி ஒரு ஃப்ரெஷராக அதில் என்டர் ஆகிறோம், எல்லா இடத்துலையுமே ஒரு விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதே இது ஹையர் லெவலில் போனீங்கன்னா உங்களோட ப்ரொமோஷன்ஸு, உங்களோட போனஸஸ், அது எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகுது. அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. படிச்சுட்டு வெளியில் வரும்போது கடன் இருந்ததுன்னா அதை அடைக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து இப்போது ஒரு ஃப்ரெஷராக என்டர் ஆகும்போது ஓ நம்மளை இவங்க ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும். சப்சிக்வெண்ட்டாக போகும்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு வீட்டுக்கு போகணும், ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், அந்த ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் மெட்டர்னிட்டி டைமில் வந்து ஒரு பெரிய பிரேக் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும், சின்ன குழந்தை அப்படின்னு. விஆர் ஆல் நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லை. அதில் வந்து ப்ரிஃபரன்சஸ் லெவல்லையும் நம்ம வந்து கொஞ்சம் பெண்களை வந்து யூஸ்வலாக எல்லாருமே வந்து கீழே தான் பார்க்குறாங்க.
1: ஓகே மேம். மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுடைய குடும்ப பொறுப்புகள் மற்றும் மகப்பேறு விடுப்பு இந்த விஷயங்களால் பெண்களோட பதவி, அவங்களோட உயர்வு, ஊதிய உயர்வு மறைமுகமாக பாதிக்கப்படுதா?
0: கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஸ் லெவலில் வந்து பாதிப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட லாஸ் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், மற்ற லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஈக்விட்டி பேஸிஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டிக்கல் 14 வந்து எல்லாருக்கும் சம உரிமை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசுது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 15 வந்து நீங்கள் ஒரு ஜெண்டரை வச்சு நீங்கள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ஆண் பெண் அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 16 எல்லாருக்குமே சமமாக வாய்ப்பு கொடுக்கணும், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி ஆர்டிக்கல் 39D வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு வலியுறுத்துது. ஸோ நம்மளோட சட்ட விதிமுறைகளில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்பப்போ சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க.
1: மேம், இந்த ஈக்குவல் பேடே அப்படின்றோட அவசியம் என்ன, இதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை கொண்டாடுறாங்களா?
0: கண்டிப்பாக. இது வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் கன்வென்ஷன் 1951 வந்து எனாக்ட் பண்ணி 1958 வந்து ராக்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னென்னா பெண்கள் வந்து வேலைக்கு வர்றது வந்து எவ்வளோ கடினமாக இருக்குது. இந்த இங்கிலீஷில் வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க், அது மட்டும் வெளியில் தெரிகிறது கொஞ்சம் தான், ஆனால் கீழே ஆழமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வந்து வெளியில் வந்து இறங்கணுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஈக்குவல் சம்பளம், நீங்கள் பண்ணுற வேலையை ரெண்டு பேர் ஒரே வேலையை பண்ணாங்கன்னா ஒரே சம்பளம் கொடுக்கணும், ஒரே மாதிரி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீ பெண் அதனால் நீ உன்னால் பண்ண முடியாது, நீ இவ்வளோதான் பண்ண முடியும், நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு எளிவாக பேசக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஈக்குவல் பே எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேஃப் ஒர்க்கிங் ஸ்பேஸும் இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் அவங்க வந்து நினச்சதுனால தான் இந்த டேயை வந்து கொண்டாடணும் அப்படின்னு செப்டம்பர் 18 வந்து கொண்டாடுறாங்க.
1: ஓகே மேம். இந்த ஈக்குவல் பே டே, ஜெண்டர் பே கேப் இருக்கு இல்லையா மேம், இதற்கான சட்ட ரீதியான

0: உரிமைகள் மற்றும் மாற்றங்கள் என்னென்ன இருக்கு?
1: இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து எப்போவுமே பேச வேண்டியது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லாருமே வந்து சமமான ஆளுக்கு தான், அவங்க வந்து ஒரு ஒரு காஸ்ட்டு ஒரு க்ரீட் ஒரு ஜெண்டர் வச்சு நீங்கள் வந்து இல்லை உனக்கு இந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு பெரிய உரிமை இருக்கு. அடுத்தது ஆர்டிக்கிள் 15, யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, நீங்கள் வந்து ஒரு பெண்ணால் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிக்கிள் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணும். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி அன்ஆர்கனைஸ் செக்டரில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க, அது ஆர்டிக்கிள் 39D வருது. நீ வந்து கண்டிப்பாக ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம இந்த நாளில் எதுக்கு கொண்டாடுறோம்,

0: ட்ரீட் பண்ணுவோம், நீங்கள் ஆண் பெண் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுவோம். ஆனால் இதை வந்து நம்ம எப்படி அன்ஆர்கனைஸ் செக்டரில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது ஆர்டிக்கிள் 39D வருது. நீ வந்து கண்டிப்பாக ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம இந்த நாளில் எதுக்கு கொண்டாடுறோம், ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் அப்படி தானே. அதே இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்ணும்போதே நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் 1976 ஒன்று எனாக்ட் பண்ணாங்க. அது வந்து ஆனால் இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு, அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 2019 ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்குது. ஸோ இது வந்து 21 நவம்பர் 2025 வந்து சட்டம் வந்து வந்தது. அதில் செக்ஷன் 3 கடியில் யாருமே நீங்கள் சிமிலர் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ ரெண்டு நர்சஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே மாதிரி ஒரே வார்டில் ஒரே டைமிங்கில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இல்லை அவங்க வந்து இங்கேருந்து வராங்க, இல்லை அவங்க வந்து நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய சம்பளம் கொடுக்கணும், அவர் வந்து கடினமாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் சிமிலர் நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது சொல்லுது.
1: ஓகே மேம்,

0: நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை. இந்தியாவில் வந்து லேபர் ஹெல்ப்லைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 1800-8330-9020 இந்த நம்பருக்கு வந்து கேட்கலாம். ஃப்ரீ லீகல் எய்டாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பிளேஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி மீடியேஷன் ஹெல்ப் வேணும், இல்லை நெகோசியேஷனுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா வந்து நல்சான ஒரு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அது வந்து 1500. இன்னொன்று வந்து இப்போ அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருப்பாங்க, இப்போது வீட்டு வேலை பார்க்குறவங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கும் ஒரு தனி ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. அதாவது 1-44-1800-88-9-6811.
1: எந்த துறையிலையும் இந்த பாகுபாடு மிக அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: என்ன கேட்டிங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸில், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் எல்லாமே வந்து ஓரளவு ஸ்டிப்புலேட்டடாக ஒரு ரேஷ்னலாக போயிட்டுருக்கு. பட் அன்ஆர்கனைஸ் செக்டர், இப்போது வீட்டு வேலை பண்ணுறவங்க இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஆட்டோ ஓட்டுறவங்க மத்தியில், அங்கே இங்கெல்லாம் எதுவுமே ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. யார் யாருக்கிட்ட கேட்குறாங்க? அதோட மெயின் ரீசனே அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் இருக்காது, அவங்களுக்கு வந்து இதுதான் பே செக்னு ரெக்கார்ட்ஸ் இருக்காது, நான் இவ்வளோ தான் பே பண்ணேன் அப்படின்னு. அப்போது எல்லாமே சப்ஜெக்டிவாக போயிட்டுருக்கு. அதாவது ஓகே இவங்க வராங்களா, சரி நான் இவங்களுக்கு இவங்களோ காசு கொடுக்குறேன், ஏன்னா எப்படினாலும் அவங்க குடும்பத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜரே இல்லை. ஸோ அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம். மேம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த இடையிலான இந்த ஊதிய கேப், ஜெண்டர் பே கேப் வந்து ரொம்ப வருஷமாக வந்து தொடர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் மேம்?
0: ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்வர்ட்னஸ் நம்ம சொசைட்டியில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் விமென் வந்து இப்போ தான் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க புதுசாக ஒர்க் ஸ்பேஸில் வர்றதுனால அவங்கள எப்படி அக்காமடேட் பண்ணணும், அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போகணும், வழி நடத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. எம்ப்ளாயர்ஸ்க்கும் தெரியல, வேலையில் எடுக்கிறவங்களுக்கும் தெரியல, உள்ளே போகிற விமென்க்கும் நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து அதிகப்படியான இந்த குடும்ப பொறுப்புகள் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஊதிய உயர்வு அதெல்லாம் தடைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ அவங்க வேலைக்கு சென்றுட்டாங்கன்னா, வேலைக்கு சேரும்போது தங்களுடைய தகுதியான சம்பளத்தை வந்து சேலரி நெகோசியேஷன் கேட்க தயங்குறாங்க இல்லையா, அதை பற்றின கருத்து என்ன மேம்?
0: அது வந்து நம்மளையே வந்து குறைச்சி எடை போட்டுக்கிறோம், அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா நான் வந்து இந்த வேலைக்கு போகிறேன், எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா விமனை மாதிரி யாருமே நெகோஷியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா யாராவது கடைக்காரங்க சொல்கிற விலையை கொடுத்து வாங்கிட்டு வராங்களா? இல்லை. நெகோசியேஷனுங்கிறது நேச்சுரல் திங் ஃபார் எனி ஒன் டு டூ. ஆனால் வேலைக்கு நம்ம சேரும்போது நம்ம வந்து ரொம்ப ஒரு டெஸ்பரேஷன், வேலை கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டெஸ்பரேஷனில் போயிடுறதுனால நம்ம வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி சரி நான் இவ்வளோ சம்பளமா எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பட் நீங்கள் எப்போ ஒரு வேலை இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அந்த வேலையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ அங்கே நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல தெரியும். எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக நீங்கள் எதை செட் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்களும் உங்ககிட்ட நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும், அவங்க உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் அ பெட்டர் வேன்னு நினைக்கிறேன்.
1: இப்போது நிறுவனங்களில் ஊழியர்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பே ட்ரான்ஸ்பரன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அதை எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம்?
0: மோஸ்ட்லி வந்து வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் போடுறதில்ல, ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் சரி அன்ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் சரி. பட் வேர்ட் ஆஃப் மவுத்தில், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற பழைய எம்ப்ளாயீஸ் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எல்லாரோடதையும் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்குறதும் நல்லதில்லை. பட் நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவு சேலரி பேண்ட், நீங்கள் இந்த பொசிஷன் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா இது தான் இந்த இவ்வளோத்துலேருந்து இவ்வளோ தான் பேண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களோட டெசிக்னேஷன் எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸு, போனஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பேரி

0: மேம், இப்ப ஈக்குவல் பே இருக்கிறதுனால பெண்கள் அதிகப்படியா வந்து வேலைக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கா?
1: கண்டிப்பா. ஒரு ஒர்க் பிளேஸ் சேஃப்டி என்ஷூர் பண்றது தானே. நான் வந்து வீட்டை விட்டு வெளில வரேன்னா எனக்கு வந்து வெளியில வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒரு அட்மாஸ்பியர் இருந்தாதான் என்னால வேலை பார்க்க முடியும். இப்போ எனக்கே தெரியுது எனக்கு வந்து குறைவாதான் சம்பளம் கிடைக்குது என்னோட மேல் கவுண்டர் பார்ட் கம்பேர் பண்ணும்போதுனா என்னோட இன்வால்மெண்ட் இந்த ஒர்க்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படிதானே. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கே வந்து அது ஒரு இழப்பாக தான் இருக்குமே தவிர எங்கேயுமே அது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவாக கூட்டிகிட்டு போகாதுன்னு நினைக்கிறேன்.
0: மேம், இந்த ஈக்குவல் பேவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லீகல் வெப்சைட் அப்படி இல்லைனா ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் எதனா இருக்கா மேம்?
1: இப்போது ஆக்ட் வந்து நம்ம PDF பேப்பரில் இருந்ததுன்னா

0: பேரிட்டி இருக்கா? இப்போ விமன் எம்ப்ளாயீஸ்க்கும் மென் எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து பேரிட்டி இருக்கா? எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து போகிறது நல்லது.
1: ஓகே மேம். இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கூட வேலை செய்கிற ஆணுடைய ஊதியம் வந்து அதிகமாக இருக்குது, அதுவும் அந்த பெண்ணும் அதே பதவியில் இருக்காங்கன்ற போது அது யார்கிட்ட போய் அவங்க வந்து முறையிடணும் மேம்?
0: இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஐடி கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கும், பே பாலிசின்னு இருக்கும், அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி இருக்கும், எல்லா பாலிசியும் இருக்கும். அண்ட் தேர் வில் பி ஹெச்ஆர் டீம் ஆர் அன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லாத்துலேயுமே, நீங்கள் வந்து உங்கள் கையில் உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர், உங்களோட பே செக் எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் இவரும் ஒரே வேலை தான் பார்க்குறோம், நேச்சர் ஆஃப் ஒர்க் டைமிங் எல்லாமே ஒரே இது தான், ஆனால் ஏன் இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்கலாம். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம வந்து முதல்ல உள்ள இன்டர்னலாக சார்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லைனா இப்போ வந்து கோட் ஆன் வேஜஸ் 2019 ஒரு கன்சாலிடேட்டட் லேபர் லா லெஜிஸ்லேஷன் வந்து வந்திருக்கு. அந்த ஆக்டுக்கு அடியில் வந்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் வந்து மேண்டேட்ரி ரைட் அண்டர் செக்ஷன் 3. ஸோ யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ண கூடாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. உங்கள் இன்டர்னலாக உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க அந்த ஆக்டில், ரீஜனல் லேபர் ஆஃபீஸர் அப்படின்லாம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். இப்போ இந்தியாவில் இருக்க சம ஊதிய சட்டம் தான் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்குதா மேம்?
0: ஆக்ட் வந்து 1976 இருந்து இருக்குது. அதோட விழிப்புணர்வு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்குமே கிடையாது. அது வந்து 2019 ஆக்ட், இந்த கோட் ஆன் வேஜஸ் வந்து 2025 வந்து ராட்டிஃபை பண்ணாங்க, அதுக்கப்புறமா அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கன்சாலிடேட்டடாக மினிமம் வேஜஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட்டட் 4 ஆக்ட் லேபர் லெஜிஸ்லேஷனை கன்சாலிடேட்டடாக இந்த கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் 2019 கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதோட இப்போ நீங்கள் வந்து பேப்பரில் மட்டும் ஒரு PDF ஃபைலாக இல்லை ஒரு பேப்பர் காகிதத்தில் மட்டும் ஆக்டை வச்சா யாருமே, சட்டத்தை வச்சா யாருமே படிக்க மாட்டாங்க. எவ்வளோ அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வெளியில் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல தான் ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிய வரும், ஓ எனக்கு கொடுத்துருக்கலாம் போல், என்னை வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ குறைவாக தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்.
1: இது போல் கொண்டு வர அரசாங்க சட்டங்களை தனியார் நிறுவனங்கள் சரியாக பின்பற்றிட்டு வராங்களா, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம்?
0: ஸோ எல்லாருக்குமே இப்போது ஐடியாக எடுத்துட்டிங்கல்ல, ப்ரைவேட் செக்டரில் வந்து அவங்களுக்கு நிறைய விதமான கம்ப்ளையன்சஸ் வந்து இருக்கும். முதல்ல வந்து இப்போது பே ஈக்குவல் ரெனுமரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, எக்ஸ்டர்னல் மெம்பர் இருக்கணும், ஒரு மேனேஜரியல் பர்சன் இருக்கணும், இந்த கமிட்டி வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கணும் அப்படின்லாம் பேப்பரில் வந்து நல்லா கிளியராக இருக்கும். பட் இன் ரியாலிட்டி அது நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆடிட்ஸ் வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸ் வந்து பண்ணணும். அந்த ஆடிட்ஸ் வந்து பண்ணால் நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும், டேட்டாவை வச்சு அங்கே உண்மையாகவே நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ஆடிட்டே நடக்கிறதே இல்லை நிறைய கேசஸில்.
1: ஒரு நிறுவனத்தில் ஒரு ஊழியருக்கு வந்து அந்த ஊதிய பாகுபாடு இருக்குது அப்படின்னும் போது சக ஊழியர் வந்து அதுக்கு எந்த மாதிரி ஆதரவாக இருக்கலாம்?
0: ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா யூ ஷுட் மேக் அ கம்யூனிட்டி ஃபார் யோர் செல்ஃப். வேலை இடத்துல வந்து நிறைய ஈகோ கிளாஷஸ் எல்லாமே இருக்கதா போகுது. பட் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா வில் மை கொலீக் ஸ்டாண்ட் ஃபார் இம். இப்போ எனக்கு வந்து குறைவாக பே பண்ணுறாங்க, இதை வந்து வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி நான் பிரச்சனையெல்லாம் இருந்தாலும், நான் வந்து குழந்தை பெற்றுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தாலும் என்னால் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, எனக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் பேசணுன்னா நிறைய கம்பெனிஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம், இப்போ நீங்கள் மெட்டர்னிட்டி டைமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் இதே வந்து குறைவாக இருக்கும் அப்படி தானே. ஸோ ஆனால் உங்கள் சக ஊழியர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா யூ கேன் ஸ்டில் பெர்ஃபார்ம் அண்ட் எக்ஸல். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ குட் சாலிடாரிட்டி வித் யுவர் கொலீக்ஸ்.

0: இது போன்ற சம உரிமையை வந்து சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு வந்து விழிப்புணர்வை பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாமா?
1: ஸோ நம்ம ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லாமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது இல்லை சம உரிமை, பெண்களுக்கும் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கல்வியாகவே நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஜெண்டர் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க லா ஸ்கூல்லலாம். ஸோ ஜெண்டர் ஜஸ்டிஸ்னால் ஆண் பெண்ணுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கல்ச்சுரலாக இருக்கலாம், இப்போ நம்ம சொசைட்டியாக பார்க்கும்போது அதுலேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ்லேயும் ஒரு அந்த டைவர்சிட்டிலையும் ஒரு யூனிட்டி இருக்குது. மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் எல்லாருமே இந்த இந்த சொசைட்டியில் வாழ தான் வந்திருக்காங்க. அண்ட் தே வில் ஹாவ் டு லிவ் டுகெதர் இன் யூனிட்டி. அதை வந்து வலியுறுத்துகிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம், அவங்கள எழுத சொல்லலாம், பேச சொல்லலாம், வாசிக்க சொல்லலாம். சின்ன சின்ன வயசில் வந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு வந்து புக்ஸ் கொடுத்து நீங்கள் இதை வாசிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கள வந்து ஊக்குவிச்சா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு இன்க்ரைண்ட் குவாலிட்டியாக மாறிடும். அவங்க எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாமே அந்த லென்ஸோடு பார்ப்பாங்க, ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஜெண்டர் ஜஸ்டிஸ் லென்ஸில் பார்ப்பாங்க.
0: சமமான திறமைகள் இருந்தும் குறைவான ஊதியம் வாங்கும்போது ஒரு பெண்ணோட நம்பிக்கையும் வந்து அவங்களுடைய திறனையும் அது வந்து பாதிக்குமா?
1: கண்டிப்பாக. நானும் என் கூட வேலை பார்க்குறவரும் ஒரே வேலை தான் பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் டைமிங் இருக்குது, நான் வந்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதே என்னோடய சம்பளம் தான். யாருமே நம்ம வந்து ஃப்ரீயாலாம் வேலை பார்க்க போகிறதில்ல. ஸோ அதில் வந்து ஒரு டிஸ்பாரிட்டி, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒரு பெண் அதனால நான்

0: நான் வந்து குறைவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணோட நிலைமையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கே வந்து வேலை செய்கிற இஷ்டமே இல்லாமல் தானே போகும். ஸோ நம்ம வந்து இந்த போனஸஸ் எதுக்கு கொடுக்குறோம், ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா அவங்க ஊக்கத்தோடு வேலை பார்க்கணுன்னு. இந்த மாதிரி நம்ம டீக்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கே வந்து கெட்ட பெயர் தான் வரப்போகுது, அவங்களோட ஒர்க்கே டிப்ரிஷியேட் ஆகும்.
1: உங்களோட பணியிடத்துலையோ அல்லது உங்களோட தெரிஞ்சவங்களோட வட்டத்துலையோ இது போல பாகுபாட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
0: கண்டிப்பாக.
1: அது எந்தெந்த துறைன்னு அதை சொல்ல முடியுமா?
0: நான் வந்து ரொம்ப பார்த்தது வந்து என்னோட வழக்கறிஞர் துறை தான். நான் வந்து சென்னைக்கு வந்து என் ஊர்லேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து சொன்னாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சில ஆஃபீஸஸில் சொன்னாங்க. அப்படி எடுக்கிறேன்னு சொல்கிற ஆஃபீஸஸில் கூட கேர்ள்ஸ்னால் அவ்வளோவா என்ன வேலை வாங்க முடியும், அப்போ யாரும் வரவே மாட்டாங்கல்ல, அந்த ஊக்கமே போயிடும் இல்லை. ஸோ அது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ கூட நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸில் எல்லாம் அந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, இட்ஸ் கெட்டிங் பெட்டர்.
1: இந்த ஊதிய பாகுபாட்டை மக்களிடையே இந்த விழிப்புணர்வை வந்து ஊடகங்கள் சரியான முறையில் எடுத்துகிட்டு வராங்களா?
0: ஸோ ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அவங்க தான் கிரேட்டஸ்ட் பவர். இப்போது இந்த ஜென்சி ரெவல்யூஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை இருக்குது ஜென்சிஸ் வந்து மோர் டுவர்ட்ஸ் ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி போவாங்கன்னு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிஸ்டமிக்காக அங்கங்கே வந்து ஒரு பேட்ரியாட்டிக்கல் மைண்ட் செட் வந்து வந்துடுது. எவ்வளோதான் நம்ம ப்ரொக்ரெசிவ்னு காட்டினாலும், நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு காட்டினாலும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிக்ரெசிவ், நான் வந்து ஆம்பளை, நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த மைண்ட் செட்டை உடைச்சு சோஷியல் மீடியா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி லென்ஸில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அரசாங்கம் வந்து இந்த பாலின ஊதிய இடைவெளியை கண்காணிக்கிறதுக்கும் ஊதிய பாகுபாட்டை குறைக்கிறதுக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் எதனா எடுத்திருக்காங்களா?
0: நடவடிக்கைங்கிறது வந்து அவங்களும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் வந்து நிறைய பேருக்கு சொல்கிறதே, இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் ஓரளவு பேரிட்டி கண்டிப்பாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறது வந்து ஈவன் இந்த டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஒரு காலத்தில் வந்து விமனை வந்து அலோவ் பண்ணவே இல்லை, ஆர்மிக்கு போகிறேன் இல்லை நேவிக்கு போகிறேன் ஏர்ஃபோர்ஸ்க்கு போறேன்னா யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை. பட் இப்போ விமென்க்கும் வந்து பெர்மனன்ட் கமிஷன் கொடுக்கலாம், பட் மேண்டேட்ரியா சில ட்ரைனிங் டெஸ்டிங் அதெல்லாமே இருக்கு, அதெல்லாம் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரோக்ரெஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ், இந்த லெஜிஸ்லேஷன் எனாக்ட் பண்ணது எல்லாமே வந்து அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விடுவிச்சு தான் இருக்கு. ஏன்னா அங்கே ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸே இல்லையே. ரெக்கார்ட் இருந்தால் தானே யாராவது பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அங்கே வந்து நீங்கள் வேலைக்கு வரீங்களா, இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், நாளைக்கு வரலையா போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்கன்னா அது கஷ்டம்தான்.
1: வருங்காலத்தில் இந்தியாவில் இந்த பாலின பாகுபாடு மொத்தமாக ஒழிஞ்சிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்குமா மேம்?
0: நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இனி ஒரு 5 வருஷத்தில் அது ஒரு ப்ரோக்ரெஷனாக இருக்கும், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இன்னும் மோர் அகாமடேஷனாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நாள் போக போக ஒரு அகாமடேஷன் கிடைக்கும், நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவல் பேயும் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
1: ஓகே மேம், மக்களுக்கும் சில நிறுவனங்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற முக்கியமான கருத்துக்கள் எதனா இருக்கா?
0: ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தா ஈக்குவல் பே ஒரு உரிமை, அது ஒரு கன்செஷன் இல்லை. நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், விமென் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதனால நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு இல்லை. ஈக்குவல் பே இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அண்ட் நாட் கன்செஷன். அதனால நீங்க வந்து இந்த ஜெண்டர் ஏர்னிங் கேப்ஸை வந்து ஒரு டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். நீங்க வந்து இல்லை, நீ உங்களை வந்து நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க வந்து குறைவாக சம்பளம் கொடுக்குறீங்க. இந்த இன்ஃபார்மல் செக்டர்ல வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டராக இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், அதையும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டடி பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், சம ஊதியம் அப்படின்றது ஏதோ பெண்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் அல்ல, அது அவங்களுடைய உழைப்புக்கு வழங்குற முறையான அங்கீகாரமும் அடிப்படை உரிமையும் அப்படின்றத மிக அழகாக எடுத்துரைச்சிங்க. ஆண் பெண் இருவருமே சமூகத்தோட ரெண்டு கண்கள் மாதிரி, உழைப்பில் வந்து பாகுபாடற்ற சமுதாய சூழல் உருவாகும் போது தான் ஒரு நாட்டோட பொருளாதாரமும் சமூகமும் உண்மையிலேயே வளர்ச்சி அடையும் அப்படின்றத மிக அற்புதமாக சொன்னீங்க மேம். அதுக்காக ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: நம்ம நேயர்கள் இதுவரை வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வர்.

0: 料理。நாளைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் குறித்து வழக்கறிஞர் நிவ்யா அவர்களின் நேர்முகத்தை கேட்க தவறாதீர்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
4: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
5: அங்கக சான்றிதழ் பெற விரும்பும் வேளாண் உற்பத்தியாளர்கள் மத்திய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த 3 வருடங்களாக பண்ணையில் கடைபிடித்த மண், நீர், பூச்சி, நோய், களை நிர்வாக முறைகள், பதப்படுத்தும் முறைகள், இடுபொருட்கள், விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும்.
4: அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: அல்சைமர் தினத்தை ஒட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். மருத்துவராயும் உங்களுடன் பயணிக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி 101.4 சென்னை எஃப் எம் ரெயின்போ. திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 மருத்துவர்கள் பல்வேறு வல்லுநர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்து

0: வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சி பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதியன்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதியுதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ₹6,000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில்

0: மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55.

0: இதுவரை கேட்டோம் பாரதியார் பாடல்.
1: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
2: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
1: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில் கேளுங்கள். வாழ்த்துக்கள்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் கேட்கலாம் திரை இசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக டெடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மதுரத்தின்ற நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:40 20 நொடி. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து சோன் மச்சலி அவர் ஹரிசி என்ற பாடத்தை படிப்போம். விஸ்வாஸ் சோனி படி.
1: ஏக் தி சோன் மச்சலி.
2: ஒரு தங்க மீன் இருந்தது.
1: உஸ்கே தே சோனே ஜெசே பர்.
2: அதற்கு தங்க நிறமொத்த இறக்கைகள் இருந்தன.
1: சோனே ஜெசே பர். ஜி ஹா, சோனே ஜெசே பர்.
2: தங்க நிறமொத்த இறக்கைகளா? ஆமாம், தங்கம் போன்ற இறகு.
1: உஸ்கா சமந்தர் தா கர்.
2: அதற்கு சமுத்திரம் தான் வீடு.
1: கூப் படா. இத்தா படா. கூப் படா ஜி, கூப் படா. ஜிஸ்கா ஓர் நா சோர்.
2: மிகவும் பெரியது. எவ்வளவு பெரியது? மிகவும் பெரியது, நன்றாக பெரியது. எதை நோக்கி? கரை இல்லை.
1: தூர் ஜா தக் நிகாய ஜாயே வஹா தக் பானி பேஷுமார் பானி.
2: தூரத்தில் எதுவரை பார்வை செல்கிறதோ அதுவரை தண்ணீர், எண்ணிலடங்கா தண்ணீர்.
1: மச்சலி கூப் டுப்கியா லகாத்தி தி உஸ்மே.
2: மீன் அதில் நன்றாக முழுக்கு போட்டுகுது.
1: சர் ஆகே சர் பீச்சே.
2: வேகமாக முன்னால், வேகமாக பின்னால்.
1: சமுந்தர் கே நீலே ஸ்வச் பானி மே சோன் மச்சலி கே பங்கோ கி சட்டா தேக்தே ஹி பந்தி தி.
2: சமுத்திரத்தின் நீல தூய்மையான தண்ணீரில் தங்க மீனின் இறகின் நிழல் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது.
1: மித்ரோ ஆக்கோ தேக்கி நஹி கானோ சுனி பாத் ஹை.
2: நண்பர்களே, கண்களால் பார்க்கவில்லை, காதால் கேட்ட விஷயம்.
1: ஜினோனே சோன் மச்சலி கோ அப்னி ஆக்கோ சே தேக்கா ஹை வே பதாதே ஹை கி சோன் மச்சலி சன்சார் கி சபி மச்சலியோ மே சே சப்சே அதிக் சுந்தர் தி.
2: எவர் தங்க மீனை தனது கண்களால் பார்த்திருக்கிறாரோ அவர்கள் சொல்வார்கள், தங்க மீன் உலகத்தில் உள்ள எல்லா மீன்களையும் விட அதிக அழகானது என்று.
1: உஸ்கே பங்க் சூரஜ் கி கிரணோ சே பி ஜியாதா சம்கீலே இந்திரதனுஷ் சே அதிக் ருபலே தே.
2: அதனுடைய இறகு சூரியனின் கிரணங்களை விட அதிகமான பொலிவும் வானவெல்லை விட அதிகமாக அழகாகவும் இருந்தது.
1: சோன் மச்சலி படி சீதி சரல் தி.
2: தங்க மீன் அது மிகவும் கபடமற்றது.
1: சகியா சாத் ஹோத்தி தோ உன்கே சாத் தேர்த்தி ஹுய் தூர் தக் நிகல் ஜாத்தி தி.
2: தோழிகள் கூட இருந்தால் அவர்களுடன் நீச்சல் அடித்துக் கொண்டு வெகு தூரம் வரை போகும்.
1: அகேலி ஹோத்தி தோ லஹரோ சங் கேல்தி.
2: தனியாக இருந்தால் அலைகளுடன் விளையாடும்.
1: கிரணோ சங் பத்தியாத்தி.
2: சூரிய கிரணங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும்.
1: பவன் சகோரோ கே சாத் லுகா சுப்பி கல்தி.
2: காற்றுடன் கண்ணாமூச்சி விளையாடும்.
1: அப்னே பாரே மே தோ கபி சோச்தி ஹி நா தி.
2: தன்னை பற்றியே ஒருபோதும் எண்ணியதில்லை.

0: ले।
1: सखियां जब उसके पंखों की तारीफ करती तो वह एक ही बात कहती थी।
2: தோழிகள் எப்போது இறக்கைகளை புகழ்கிறார்களோ அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லும்.
1: क्या कहती थी?
2: என்ன சொன்னது?
1: जिस प्रकृति ने इन्हें गढ़ा है उसने दुनिया में इनसे भी कहीं अधिक सुंदर और सजीली चीजें बनाई है।
2: எந்த இயற்கை இதை படைத்ததோ அது உலகில் இதைவிட நிறைய அழகானவை படைத்திருக்கிறது।
1: सागर तल में छिपी सीपियों को ही देख लो।
2: சமுத்திரத்தில் மறைந்திருக்கும் சிப்பிகளை பார்.
1: சோ சோ இந்திரதனுஷ் கி ஆப்சா சௌந்தர்ய ஹை உஸ்மே।
2: நூற்றுக்கணக்கான வானவெல்லின் அழகை பார்க்கலாம்.
1: उस पर अपने उदर में वे छिपाए रखती है मोती सच्चे और खरे।
2: அதில் தனது வயிற்றில் முத்துக்களை மறைத்து வைத்திருக்கிறது உண்மையான மேலும் தூய்மையான முத்துக்கள்.
1: उन मोतियों के आगे मेरे पंखों का भला क्या मोल।
2: அந்த முத்துக்களுக்கு முன்னால் என இறகுகள் எம்மாத்திரம்.
1: और वह नन्नी हरी सीप वह तो इतनी अनोखी ऐसी सुंदर है कि एक बार देखो तो नजर ठहरी सी रह जाती है।
2: மேலும் அந்த சிறிய பச்சை நீர் சிப்பி அது இவ்வளவு அதிசயமானது அவ்வளவு அழகானது ஒருமுறை பார்த்தால் பார்வை அங்கேயே தங்கிவிடும்.
1: समंदर में जब भी सोन मछली की चर्चा होती सब यही कहते।
2: சமுத்திரத்தில் எப்போது தங்க மீனை பற்றி விவாதம் நடக்குமோ அப்போது எல்லாரும் இதே சொன்னார்கள்.
1: उसके पंख सोने से सुंदर है तो मन कुंदन सा खरा है।
2: அதன் இறகு தங்கத்தை விட அழகானது என்றால் அதன் மனது சொக்க தங்கத்தை விட தூய்மையானது।
1: सोन मछली के मुंह से बार बार अपनी तारीफ सुन हरी सीप का गुमान तीर कमान सा बन जाता था।
2: தங்க மீனின் வாயிலிருந்து அடிக்கடி தனது பெருமை பற்றி கேட்ட பச்சை சிப்பியின் கர்வம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது।
1: वह खुद को समंदर की राजकुमारी घोषित कर चुकी थी।
2: அது தன்னை சமுத்திரத்தின் ராஜகுமாரியாகவே அறிவித்து விட்டிருந்தது।
1: यह अलग बात है कि कोई उसकी बात मानने को तैयार नहीं था सिवाय एक नकचड़े और घमंडी कछुए के।
2: எவரும் அதனுடைய வார்த்தையை ஒத்துக்கொள்ள தயாராகவில்லை என்பது தனி விஷயம். ஒரு திமிர் மிகுந்த மேலும் கர்வம் மிகுந்த ஆமையை தவிர।
1: हरी सीप की देखा देखी कछुए ने खुद को समंदर का राजकुमार बताना शुरू कर दिया था।
2: பச்சை சிப்பியை பார்த்துவிட்டு ஆமை தன்னை சமுத்திரத்தின் ராஜகுமாரனாக என்று சொல்ல தொடங்கியது।
1: दोनों की मित्रता निरंतर बढ़ती जा रही थी।
2: இருவரின் நட்பும் வளர்ந்து கொண்டிருந்தது।
1: इसलिए यह स्वाभाविक था कि कछुआ हरी सीप के आगे विवाह का प्रस्ताव रखता।
2: ஆமை பச்சை சிப்பியுடன் திருமண முன்மொழிவை வைத்தது இயற்கைதான்.
1: कछुए ने जिस समय यह प्रस्ताव रखा उस समय हरी सीप अच्छे मूड में थी।
2: ஆமை எப்போது இந்த முன்மொழிவு வைத்ததோ அப்போது பச்சை சிப்பி நல்ல மனநிலையில் இருந்தது।
1: उसने चतुराई से काम लिया।
2: அது கெட்டிக்காரத்தனத்தோடு வேலை செய்தது।
1: शर्माने का नाटक करते हुए हरी सीप ने कहा मुझे यह प्रस्ताव स्वीकार है।
2: வெட்கப்படுவது போல் நடித்துக்கொண்டு எனக்கு இந்த முன்மொழிவு சம்மதம் என்றது।
1: परंतु मुझसे विवाह करने के पश्चात क्या तुम यह सुनना पसंद करोगे कि समंदर में तुम्हारी पत्नी से भी सुंदर प्राणी रहते हैं।
2: ஆனால் என்னுடன் திருமணமான பின் நீ உன் மனைவியை விட அழகான விலங்கு இருப்பதை விரும்புவாயா?
1: बिल्कुल नहीं, कछुए ने दृढ़ता पूर्वक कहा।
2: முற்றிலும் இல்லை, ஆமை திண்மையாக சொன்னது।
1: हमारे भावी जीवन के लिए यह अच्छा ही है कि तुम भी मेरी तरह ही सोचते हो।
2: நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நீயும் என்னை போலே சிந்திப்பது நன்றாக உள்ளது।
1: मगर तुम यह भी जानते होगे कि समंदर के प्राणी यह जानकर भी कि मैं यहाँ की राजकुमारी हूँ सोन मछली की सुंदरता की तारीफ करते हैं।
2: ஆனால் சமுத்திரத்தின் பிராணிகளுக்காக நான் தான் ராஜகுமாரி என்று தெரிந்தும் கூட தங்க மீனின் அழகை புகழ்கின்றனர்.
1: இஸ்லிய ஜப் தக் சோன் மச்லி யஹாம் ஹை மை தும்சே விவாஹ் நஹீ கர் சக்தி। நன்னி ஹரி சீப் நே அப்னா தாவ் சலா।
2: ஆதலால் எதுவரை தங்க மீன் இங்கு இருக்கிறதோ அதுவரை நான் உன்னை மணக்க இயலாது என்ற தன் கோரிக்கையை சிறிய பச்சை சிப்பி வைத்தது।
1: சிர்ஃப் இத்னி சி பாத் ஹை, सोन मछली को तो मैं चुटकी बजाते हुए गायब कर दूंगा, कछुए ने डिंग मारते हुए कहा।
2: இந்த விஷயம் மட்டும்தான், தங்க மீனை நான் ஒரு சொடக்கில் இல்லாமலாக்கி விடுவேன், ஆமை தற்பெருமை எடுத்துக்கொண்டே சொன்னது।
1: उस दिन के बाद कछुआ सोन मछली को समंदर से दूर हटाने की युक्ति सोचता रहा।
2: அந்த நாளுக்கு பிறகு ஆமை தங்க மீனை சமுத்திரத்திலிருந்து தூரமாக ஒதுக்குவதற்கான யுக்தியை சிந்திக்க தொடங்கியது।
1: उसे जल्दी ही इसका रास्ता भी मिल गया।
2: அதற்கு சீக்கிரமே இதற்கு ஒரு வழியும் கிடைத்து விட்டது।
1: समंदर के किनारे सैलानी अक्सर आते रहते थे।
2: சமுத்திரத்தின் கரைக்கு சுற்றுலா வருபவர்கள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தனர்.
1: वे अपने साथ लाए खाने की चीजें बच जाने पर समंदर में फेंक जाते थे।
2: அவர்கள் தங்களுடன் கொண்டு வந்த மீதமிருந்த சாப்பிடும் பொருட்களை சமுத்திரத்தில் தூக்கி எறிந்தனர்.
1: कछुआ उन्हीं को खाने के लालच में अक्सर किनारे तक जाता रहता था।
2: ஆமை அவைகளை சாப்பிடும் ஆசையில் அடிக்கடி கரை வரை போய் கொண்டிருந்தது।
1: उस दिन उसकी निगाह एक टोकरी पर पड़ी जिसे नारियल के सूखे पत्तों से बुनकर चटक रंगों से रंगा गया था।
2: அன்று அதன் பார்வை ஒரு கூடையில் பட்டது. அந்த கூடை தேங்காயின் காய்ந்த இலைகளால் தைக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் வண்ணமயமாக்கப்பட்டிருந்தது.
1: देखने में वह बड़ी आकर्षक लग रही थी।

0: அது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது.
1: டோக்ரி கோ தேக் எக் ஷைத்தானி கச்சுவே கே திமாக் மே பாத் கோந்த் கை.
0: கூடையை பார்த்த பின் ஒரு சைத்தானியுத்த ஆமையின் மூளையில் ஒரு விஷயம் தோன்றியது.
1: வ டோக்ரி கோ பானி மே டகேர்னே லகா.
0: அது கூடையை தண்ணீரில் தள்ளிவிட தொடங்கியது.
1: சோன் மச்லி உஸ் சமய அகேலி தி லேரோ சே கேல் ரஹி தி.
0: தங்க மீன் அப்போது தனியாக அலைகளுடன் விளையாடி கொண்டிருந்தது.
1: கச்சுவே கோ ஆதா தேக் உஸ்கா மன் பிரசந்தா சே பர் கயா.
0: ஆமை வருவதை பார்த்து அதன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது.
1: ரங்கீன் டோக்ரி கோ தேக் உஸ்னே முஸ்குராதே ஹுவே கஹா நமஸ்தே தாதா யே டோக்ரி கியா ஆப்னே அப்னி துல்ஹன் கே கஹனே ரக்னே கோ பன்வாயி ஹை.
0: வண்ணமயமான கூடையை பார்த்ததும் அது சிரித்து கொண்டே கேட்டது, வணக்கம் சகோதரரே, இந்த கூடை தாங்கள் தங்களது மணமகளின் ஆபரணங்களை வைப்பதற்காக செய்தீர்களா?
1: சோன் மச்லி கோ குஷ் தேக் கச்சுவா பி பனாவட்டி ஹசி ஹசா போலா.
0: தங்க மீனின் சந்தோஷத்தை பார்த்து ஆமையும் வஞ்சக சிரிப்பு சிரித்து சொன்னது.
1: மேரி போலி ஔர் பியாரி பஹன் யே தோ நாவ் ஹை ஜோ மேனே சிர்ஃப் தும்ஹாரே லியே பன்வாயி ஹை.
0: எனது ஒன்றும் அறியாத அன்பான சகோதரியே, இது ஒரு படகு, உனக்காக மட்டும், உனக்காக செய்தேன்.
1: சச் தாதா தும் கித்னே அச்சே ஹோ குஷி கி தேஸ் லஹர் சோன் மச்லி கே அங் அங் மே தோட் கை.
0: சகோதரரே, அவன் நீ எவ்வளவு நல்லவன், சந்தோஷத்தில் வேகமான அலைகள் தங்க மீனின் அங்கங்களில் ஓடியது.
1: இசி உமங் சே வஹ கை பார் அப்னி ஜகஹ பர் உச்லி ஃபிர் பூச்சா தாதா கியா மே இஸ்மே பேட் கர் சமந்தர் கி சேர் கர் சக்தி ஹூம்.
0: இதே வேகத்துடன் அது நிறைய முறை தனது இடத்திலேயே குதித்தது. பின்னர் கேட்டது, என்ன இதில் உட்கார்ந்த சமுதிரத்தில் போய் வரலாமா?
1: கியூ நஹி ஆவோ பேட்டோ மே ஸ்வயம் துமே சேர் கராதா ஹூ கச்சுவா போலா.
0: ஆமை சொன்னது, ஏன் இல்லை, வா உட்கார், நானே உன்னை அழைத்து கொண்டு போகிறேன்.
1: சோன் மச்லி குஷி குஷி டோக்ரி பர் சவார் ஹோ கயி.
0: தங்க மீன் சந்தோஷமாக கூடையில் உட்கார்ந்தது.
1: கச்சுவா உசே டகேல்னே லகா.
0: ஆமை அதை தள்ள தொடங்கியது.
1: தேர்தே ஹுவே சோன் மச்லி கோ படா ஆனந்த் ஆயா.
0: நீந்திக் கொண்டிருந்த தங்க மீனிற்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது.
1: மகர் குச் தேர் பாத் ஹி உஸ்கா மன் பர் கயா.
0: ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதன் மனது நிரம்பியது.
1: முஜே கஹா லே ஜா ரஹே ஹோ தாதா சோன் மச்லி நே பூச்சா.
0: என்னை எங்கே அழைத்து கொண்டு போகிறீர்கள்? தங்க மீன் கேட்டது.
1: கச்சுவா சுப்பி சாதே ரஹா.
0: ஆமை பேசாமல் இருந்தது.
1: உசி சமய சமந்தர் மே தேஸ் லேரே உட்னே லகி.
0: அதே நேரத்தில் சமுத்திரத்தில் வேகமான அலைகள் எழும்ப ஆரம்பித்தன.
1: யே சமுத்ரி தூஃபான் கே அனேகா சங்கேத் தா.
0: இது கடற்புயல் வருவதின் அறிகுறி.
1: தபி எக் ஊஞ்சி லெஹர் டோக்ரி சே டக்கராய்.
0: அப்போது ஒரு உயர்ந்த அலை அந்த கூடையில் மோதியது.
1: கச்சுவே நே டோக்ரி உசி லெஹர் கே ஹவாலே கர் தி.
0: ஆமை அந்த பெரிய அலையில் அந்த கூடையை தள்ளியது.
1: குத் பானி மே டுப்கி லகா கர் வ அப்னே ராஸ்தே பர் லாட் படா.
0: தானும் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டே தனது வழியில் சென்று விட்டது.
1: லேனோ கே தபேடே காதி ஹுய் டோக்ரி அஞ்சான் திசா கி ஓர் பேதி சலி கை.
0: அலைகளால் அடிக்கப்பட்டு கூடை தெரியாத ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டு சென்றது.
1: இஸ் கட்னா கோ தீன் தின் பீத் கே.
0: இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் கடந்து விட்டன.
1: கச்சுவா பஹுத் துக்கி தா.
0: ஆமை மிகவும் துக்கத்தில் இருந்தது.
1: சமந்தர் கே சபி பிராணி பேஹத் துக்கி தே ஹாலாக்கி உன்கே துக் கே காரண் அலக் அலக் தே.
0: சமுத்திரத்தின் அனைத்து பிராணிகளும் எல்லையில்லா துக்கத்தில் இருந்தன. அவைகளின் துக்கத்தின் காரணங்கள் தனித்தனியாக இருந்தன.
1: கச்சுவா இஸ்லிய துக்கி தா கி ஜப் வ லோட்டா தோ ஹரி சீப் கோ உஸ்கே டிகானே சே காயப் பாயா.
0: ஆமை இதனால் துக்கமடைந்தது என்னவென்றால், அது எப்போது திரும்பியதோ பச்சை சீப்பி அதன் இருப்பிடத்திலிருந்து காணாமல் போய்விட்டிருந்தது.
1: சமந்தர் கே பாக்கி பிராணி சோன் மச்லி கே காயப் ஹோ ஜானே கி கட்னா பர் துக்கி தே.
0: சமுத்திரத்தின் மற்ற பிராணிகள் தங்க மீன் காணாமல் போன சம்பவத்தை குறித்து துக்கத்தில் இருந்தனர்.
1: உன்னோனே சமந்தர் கா காஃபி படா ஹிஸ்ஸா சான் மாரா தா.
0: அவைகள் சமுத்திரத்தில் போதுமான அளவு நன்றாக தேடிவிட்டிருந்தன.
1: ஜா ஜா சம்பாவனா தி உன் சபி ஸ்தானோ பர் சோன் மச்லி கி கோஜ் கி கை.
0: எங்கெல்லாம் சாத்தியமோ அந்த எல்லா இடங்களிலும் தங்க மீனை தேடியாகிவிட்டது.
1: 3 தினோ கி லகாத்தார் தலாஷ் கே பாத் வே நிராஷ் ஹோ சுகே தே.
0: 3 நாட்கள் தொடர்ந்து தேடிய பின்னர் அவர்கள் நிராசையாகிவிட்டனர்.
1: பிராய் சபி பிராணி ய சோச் கர் துக்கி தே கி 3 தினோ பஹலே ஆய் சமுத்ரி தூஃபான் நே சோன் மச்லி கி ஜிந்தகி கோ லீ லியா தா.
0: மேலும் எல்லா பிராணிகளும் 3 நாட்கள் முன்னர் வந்த கடல் புயல் தங்க மீனின் வாழ்க்கையை பருத்தி விட்டதை குறித்து வருத்தத்தில் இருந்தனர்.
1: சபி ஷோகா குல் தே.
0: எல்லோரும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தனர்.
1: சௌதே தின் சோன் மச்லி கே பிரதி அப்னி பாவனாவோ கோ பிரகட் கர்னே கே லியே சபி பிராணி ஏக் ஸ்தான் பர் எகத்ர ஹுவே.
0: 4வது நாள் தங்க மீனிற்காக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதின் பொருட்டு ஒரு இடத்தில் எல்லாம் சேர்ந்தனர்.
1: ஷோக் சபா மே அப்னி ஓர் சே ஜிங்கா நே கஹா சோன் மச்லி இஸ் சமுந்தர் கி ஷோபா தி.
0: சோக கூட்டத்தில் தன் பக்கத்தில் இருந்து இரால் சொன்னது, தங்க மீன் இந்த சமுத்திரத்தின் அழகு.
1: உஸ்கே சலே ஜானே கே பாத் யஹா குச் பி அச்சா நஹி லக்தா.
0: அது சென்ற பின் இங்கு எதுவுமே நன்றாக இல்லை.
1: ஜிங்கா கே பாத் பூடே மகர்மத் சே போல்னே கோ கஹா கயா.
0: இரலிற்கு பிறகு வயதான முதலையை பேச சொன்னார்கள்.
1: ஆங்கோ பர் டிகே சஷ்மே கோ டீக் கர்தே ஹுவே உஸ்னே கஹா.
0: கண்களில் இருந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு அது சொன்னது,
1: ஈஸ்வர் கே தர்பார் மே பலே பிராணியோ கி கமி நஹி ஹை.
0: கடவுளின் தர்பாரில் நல்ல प्राणी எந்த குறையும் இல்லை
1: மகள் சோன் மச்சலி தோ உன் சபி சே பலி தி
0: ஆனால் தங்க மீன்

0: கனவு எல்லாவற்றையும் விட சிறந்ததாக இருந்தது.
1: தபி தோ ஈஸ்வர் நே உசே அப்னே பாஸ் புலா லியா.
0: அப்போதுதான் கடவுள் அதனை தன்னிடம் அழைத்துக் கொண்டு விட்டார்.
1: பூடே மகர்மச் கி பாத் பர் வஹா உபஸ்தித் சபி பிராணியோ கி ஆன்கே பர் ஹை.
0: வயதான முதலியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அங்கு இருந்த எல்லா பிராணிகளின் கண்களும் நிரம்பின.
1: மகர்மச் நே ஆகே கஹா ஹமே சோன் மச்லி சே சஹானுபூதி ஹை.
0: முதலை மேலும் சொன்னது, நாம் எல்லோருக்கும் தங்க மீனின் மேல் இரக்கம் உண்டு.
1: மகர் உஸ்கே சாத் சாத் ஹமே ஹரி சீப் கி அந்திம் சாந்தி கே லியே பி பிரார்த்தனா கர்னி சாஹியே.
0: அதனுடன் சேர்ந்து நாம் பச்சை சிப்பியின் ஆத்ம சாந்திக்காகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
1: பலேஹி வ கமண்டி ஒரு நக்சடி தி மகர் ஹமாரே பரிவார் கி சதஸ்ய பி தி.
0: அது கர்வம் உள்ளதாகவும் திமிர் பிடித்ததாகவும் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக
1: இருந்தது.
0: ஆனால் ஒரு ஷார்க் மீனிற்கு இந்த விஷயம் நன்றாக படவில்லை.
1: நின்று
0: சொன்னது, நாம் இந்த சோக முன்மொழிவுக்கு முன்னர் சிறிது சிந்திக்க வேண்டும்.
1: கியா மத்லப் வேல் நே பூச்சா ஜோ சமய சபாபதி கி ஜிம்மேதாரி சம்பாலதே ஹுவே தி.
0: அப்போது சபையின் அதிபதியாக பொறுப்பு எடுத்துக் கொண்டிருந்த திமிங்கலம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டது. சரி விஸ்வாஸ் சோனி, இந்த படத்தை இங்கே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டும் கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 10 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்க்கம், ஸ்ரீமுஷ்டம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, கடலூர், அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கழிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தனணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணர

0: ரத்தக் அளவு குறைந்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: எண் கல்வியும் எழுத்து கல்வியும் இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்ற கல்விகளாகும். குறள் எண் 392 அதிகாரம் கல்வி.
1: எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு.
0: எண் கல்வியும் எழுத்து கல்வியும் இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு கண் போன்ற கல்விகளாகும். குறள் எண் 392 அதிகாரம் கல்வி.
2: இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நேரம் 5:30 நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரை தண்டன் கேட்டுருக்கோங்க. நேரம் 5:41 மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மதுர தென்றலில் 5:50 தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனம் வருட வந்தாயா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். மீண்டும் மதனை தொடர்ந்து 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதில் குறித்து நிலக்கோட்டை விலிநாயக்கர் பெட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இந்நேர்முகத்தின் முதல் பகுதி. அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச் சுடர்.

0: 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜனல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நட்சத்திர கீதங்கள் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு உருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்தோட பாடல்கள் தாங்க கேட்க போகிறோம். 2000 கே சுபாஷ் இயக்கத்திலையும் தேவா இசையிலையும் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம்.
3: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி,

0: கேட்டியாடா தம்பி, பாட்டை கேட்டியா? நீ மறைஞ்சு நின்று சிகரெட்டு பிடிச்சா என்னையும் வீட்டையும் தான் ஏமாத்த முடியும். ஆனா உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு வியாதிய வரவழைச்சுக்காதப்பா சொல்லிவிட்டேன்.
1: அட சும்மா கிடத்தாத்தா, ஊர்ல எத்தனையோ பேர் சிகரெட் எல்லாம் குடிக்கிறாங்க, அவனுக்கெல்லாம் வராத வியாதியா எனக்கு வரப்போகுது?
0: விஷயம் தெரியாம பேசாதடா. நுரையீரல் புத்துநோய்க்கு காரணமே இந்த சிகரெட்டு தான்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னுமாடா உனக்கு புரியல?
2: சிந்திக்க.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும்.
1: விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: எப்ப

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறது தான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தை வேட்பாளர் ஜெயிக்கணும் தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டு ஓப்பனாவே சொல்றேன் நானு. திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தவக்க வேட்பாளர் போற இடத்துல போய் இந்த மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவா தான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல்

0: பருவத்தில் இதுவரை 117,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் PCR சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட மாவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ டியர் காம்ரேட் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ அம்புடு பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா, புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 7:00. இனி கேட்கலாம் மதுர தென்றல். அமர்கலம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: சுற்றி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
2: நேரம் 7:10 மதுரத்தண்டலில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மாற்றம் பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 22 நாளை முதல் ரோப்கார் சேவை மீண்டும் இயக்கப்படும் என திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் தடையற்ற சேவைகளை வழங்கும் வகையில் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, ஆவணங்கள் புதுப்பித்தல் மற்றும் பெயர், முகவரி, பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களில் திருத்தம் செய்யவும், மேலும் புகைப்படம், கைரேகை மற்றும் விழித்திரை உள்ளிட்ட பயோமெட்ரிக் விவரங்களை மீண்டும் பதிவேற்றம் செய்யும் வசதியும் இங்குள்ளது. அரசு விடுமுறை தினத்தை தவிர்த்து வாரத்தின் 7 இந்த மையம் செயல்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தள வசதியும் ஏற்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் இந்த சேவை மையத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: பயோமெட்ரிக்கு நம்ம 125 புதுப்பிக்கிறதுக்கான டெமோகிராபிக் அப்டேட்னு சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 75 புதிதாக ஆதார் எடுக்கிறதுக்கு இலவசமாகவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிறப்பம்சமாக நம்மளோட ஆதார் சேவை மையத்தில் கிரிவன்ஸ், அதாவது ரொம்ப நாள்பட்ட குறைகளோடு இருக்கிறவங்க இங்கே வந்து கிரிவன்ஸ் வந்து கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்ஸை எடுத்து நமக்கு வந்து சீக்கிரமாக சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடன் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான பண்ணைக்காடு என்ற பகுதியில் சந்திரசேரன் என்ற விவசாயி அவகேடோ சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார் என மேற்கோள் காட்டி உரையாற்றினார். இது குறித்து விவசாயி சந்திரசேரன் தெரிவிக்கையில்,
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னை பற்றி பேசியிருக்கிறார். அதில் என்னை பற்றி பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு மிகவும் நன்றி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக

ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014ஆம் ஆண்டு கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 மற்றும் 6 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில் துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.

டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேநீர் தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக பத்தேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3 தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ

0: செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார். அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதம் அடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட் மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:26.
2: அஸ்வானி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.

0: இந்த புஞ்சல் நோய்களுக்கு வருமுன் தடுக்கிறதுக்கு வழி எதாவது உண்டா? நிலக்கடையில் டிக்கா வருது, நெல்லெலாம் வந்து கொலை நோய் வருது, இலப்படி நோயெலாம் வருன்னு சொல்கிறீங்கல்ல, வருமுன் தடுப்பு முறை ஏதாவது உண்டு இல்லை வந்தாப்புன்னு குணப்படுத்த முடியும்?
1: ஏன்னா இப்போ வந்து வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு எல்லா வங்கி சைடோ இல்லை மருந்து எதுவுமே செயல்படுத்திட்டோம்னா அதில் நம்மளுக்கு நட்டம்தான் ஆகும். ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் டெய்லி நம்ம ஃபீல்டுக்கு போய் இல்லை வயலில் போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஏதோ ஒரு அஞ்சாறு செடி இல்லை ஒரு பத்து செடி இல்லை ஒரு பகுதியான செடி மட்டும்தான் பாதிக்கப்படும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் வரப்போகுது, அடுத்து இருக்கக்கூடிய எல்லா செடிக்கும் பரவ போகுது.
0: இதில் ஒரு அர்த்தம் நீங்கள் சொல்லுவீங்கள, பொருளாதார சாதாரணம் இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை போகணும் இல்லாட வேண்டிய வர சொல்றீங்க.
1: அதான் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு, இந்த அளவுக்கு மேல போனாதான் நம்ம மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவு வர வரைக்கும் நம்ம பொறுக்கலாம். ஏன் நம்ம வர்றதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு கொடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு வீண் செலவாகி போயிடும். ஸோ அதனால இந்த அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இல்லை ஒரு பத்து செடி அஃபெக்ட் ஆகுதா இல்லை ஒரு பதினஞ்சு செடி அஃபெக்ட் ஆகுது, ஓகே இந்த இடத்துல கொடுத்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது உகந்ததாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு
0: தோன்றது காரணமே இந்த பங்கஸ் தான்.

0: சொல்கிறீங்க, கிளைமேட்டிக் கண்டிஷன்களோட தோன்றுங்கிறாங்களே, கொலை நோயெல்லாம் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால் வருங்கிறாங்கல்ல.
1: இந்த பூஞ்சானை பொறுத்தளவு எப்போ ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கோ அப்போ தான் அதிகமாக தோன்றும் ஐயா. பருவநிலை வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலையில் பூஞ்சை நோய்கள் அதிகமாக வரும். எல்லா பூஞ்சை நோய்களுமே எப்போ வரும்னா அந்த மழை டைமில், அந்த மழை பீரியட்னு சொல்லுவாங்க, அப்போ தான் அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு சீசனுக்கு பொறுத்தும் ஒவ்வொரு ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்கள் இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உசிலம்பட்டி சைடு அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, ஒரு சீசனுக்கு உருட்டு நெல் போடுவோம், அடுத்த சீசனுக்கு ADT 16,
0: அதாவது வயதை பொறுத்து,
1: வயதை பொறுத்து அந்த மாதிரி சீசன் கிராப்ஸ் சொல்லுவாங்க.
0: அப்புறம் சில ரகங்கள் நோய் எதிர்த்து வளரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றாங்கல்ல.
1: இந்த நோயிலிருந்து நம்ம பயிர் எப்படி பாதுகாக்கலாம், மொத்தம் மூணு விதங்கள் இருக்குங்க. ஒன்னு நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பது, அதான் டிசீஸ் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டிசீஸ் டாலரன்ஸ், வெரைட்டிஸ் இல்லை இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க வெரைட்டி ஹைபிரிட்லாம் என்ன பண்ணோம்னா டாலரன்ஸ் சொல்லுவாங்க, நோயை தாங்கி வளரும். இப்போ அடுத்தது இருக்கிறது டிசீஸ் ரெசிஸ்டன்ட், இதில் நோயை தாக்காது. ஸோ இந்த மாதிரி மூன்று வகைகள் இருக்கு. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது, நீங்கள் சொல்கிற இந்த ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் அது குறுகிய கால பயர்னா டிசீஸ் எஸ்கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு டிசீஸ் வந்து இப்போ இந்த ஜூலை மாதம் வரப்போகுது இல்லை மே மாதம் வரப்போதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் குறுகிய கால பயர் முன்னாடியே போட்டு அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த நோய் வராமல் தடுக்கலாம். நெல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல்லில் முக்கியமான நோயை அந்த குலை நோய்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எப்போ வரும்னா அந்த மழை சீசன் அந்த மாதிரி பருவ காலங்களில்
0: குளிர்காலங்களில்
1: வரும். ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குறுகிய கால வெரைட்டி எதுவோ அதை பயன்படுத்தி முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றிட்டோம்னா நம்மளுக்கு மருந்தடிக்கக்கூடிய செலவு மிச்சம், மகசூலம் அதிகமாக கிடைக்கும்.

0: இதுவரை பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
1: இசைத்தூரல் ஆயிரம் புது பாடல் ஆயிரம் செவியூரம் பூப்பதாலே.
2: இல்ல முக்கியமான நோயே இந்த குலை நோயின்னு சொல்லப்படுகிறது. சோ இது எப்ப வரும்னா இந்த மழை சீசன் அந்த மாதிரி பருவ
3: காலங்கள்ல
2: வரும். சோ அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குறுகிய கால வெரைட்டி எதுவோ அதை பயன்படுத்தி முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே காப்பாத்திட்டோம்னா நம்மளுக்கு மருந்து அடிக்கக்கூடிய செலவு மிச்சம் மகசூலம் அதிகமா கிடைக்கும்.

இதுவரை பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும் சோழ

0: ஒரு சாணம் கிடைக்குது, இல்லை எங்கேயாவது வந்து மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த பஞ்சக்காவியா விளக்குற சேர்க்கிற எல்லா பொருட்களையுமே வந்து விநாயகருக்கு சேர்த்துட்டு அதுல வாசனை தரக்கூடியதாக சந்தன பொடி, ரோஜா இதழ் பொடி இந்த மாதிரி சேர்த்து பஞ்சக்காவியா விநாயகரையும் வந்து நம்ம கையிலேயே பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மோல்டு வாங்கி விநாயகர் சிலை உருவத்தை வந்து நம்ம பயன்படுத்தி அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் நிறைய பொருட்களை வந்துட்டு எங்களோட இதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை நாங்கள் தயார் பண்ணி இதை நாங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் விற்பனைக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அதில் எங்களுக்கு நிறைய ஸ்டால் எக்ஸிபிஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு தகவல் தெரிகிறப்ப நாங்கள் அங்கே போய் இதுக்கான விற்பனை வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எங்களுக்கு காந்தி கிராமத்தில் இருக்க கேவிகே அதாவது வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து எங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மூலமா இந்த அதுலயே எங்களுக்கு மண்புழு உரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதுல வந்து சாணத்துல மதிப்பு கூட்டு பொருளாகவும் ஒரு வகுப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வகுப்பு மூலமா வந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இதுல வந்து என்னோட விற்பனை வாய்ப்பையும் இதை நான் தயாரிச்சும் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப என்னோட வருமானத்தையும் வந்து நான் இதுல கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். இப்போ நாங்கள் ஒரு பொருள் மண்புழு உரம் மட்டும் தயாரிக்காம இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இன்னும் பொருட்களை தயாரிக்கிறப்ப வந்து எங்களோட வருமானத்தை வந்து ஈட்டுறதுக்கான எங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. மண்புழு உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அக்ரிகல்ச்சர் இதுல வந்து எங்களுக்கு சிஇடியிலேருந்து ஒரு ட்ரைனிங் கிடைச்சிச்சு. அந்த இதையும் நாங்கள் வந்து மதுரையில் இருக்க பூ மார்க்கெட்டில் இருக்க சென்டர் ஃபார் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட்லேயும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சிது. அது மூலமாகவும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள் எஸ்கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க மகளிர் திட்டம் மூலமா இப்போ நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எங்களுக்கு எங்கெல்லாம் விற்பனைக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கே எல்லாமே எங்களுக்கு வந்து நாங்கள் போய் விற்பனை இதை வந்து தேடி போகிறோம். அப்போ அங்கே எங்களுக்கு மக்கள் வந்து வாங்குறப்ப இதுக்கான நன்மைகள் தீமைகள் எல்லாம் சொல்றப்ப அதை விரும்பி வாங்குறதுக்காக இப்போ எல்லாருமே வந்து ஒரு முன்முனைந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுல வந்து நம்ம எந்த விதமான ஒரு சேர்மானங்கள் வந்து அதாவது கெமிக்கல் இல்ல வந்து இதுல எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு பொருட்கள் மட்டும்தான் இது இருக்கு. இதை வாங்கி பயன்படுத்துவது மூலமாக உங்க எல்லாருக்குமே ஒரு நன்மையை தான் பயக்கும், எந்தவித தீமையுமே கிடையாது. ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறவங்க இந்த சாணத்தை வந்து பயன் இல்லாம போடுறத காட்டிலும் ஒரு மதிப்பு கூட்டு பொருளா வந்து இதை உருவாக்கி இதை நாங்க ஒரு விற்பனைக்காக கொண்டு வரப்ப நீங்க தேவையில்லாத அதிகமான ரசாயன பொருட்கள் போட்டு சாம்பிராணி கொசுவத்தி இந்த மாதிரி பயன்படுத்தாம இந்த பொருட்களை பயன்படுத்துவது மூலம் உங்களுக்கும் எந்தவித நோய் நொடிகள்ல இருந்தும் உங்களை நீங்க வந்து பாதுகாத்துலாம். குழந்தைகளுக்கு இப்ப அதிக லெவல்ல வந்துட்டு நம்ம தோல்ல வந்து அரிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. அலர்ஜி இப்ப நிறைய பேருக்கு வந்து ஆஸ்துமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். புகைகள் வந்து பிடிக்காம இருக்கும். அவங்களுக்கு கூட சிறிய லெவல்ல இது வந்து ஒரு மைல்டா தான் இருக்கும். அவங்களுக்கும் எந்தவித நோய் இது இருக்காது. தேவைன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் பயன்படுத்த. அது போக நோய் எந்த ஸ்கின் அலர்ஜி எந்த வித கண் எரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இந்த சாணத்திலிருந்து தயாரிக்கிற பொருட்கள் மூலமா உங்களுக்கு எந்த வித பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும். அதனால இந்த மாதிரி பொருட்களை வந்து நிறைய நம்ம வாங்கி பயன்படுத்துங்க அனைவருமே வந்து. அது மூலமா நீங்க ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்து அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை வந்து கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு அதாவது வேளாண் அறிவியல் மையங்கள்ல வந்து கொடுத்துருக்கப்போ வந்து இதை நாங்க பயன்பெற்று இது மூலமா எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திறப்ப எங்களோட வாழ்வாதாரமும் உயர்த்து எங்க கிராமத்துல இருக்க எங்களோட சுய உதவி குழுக்கள்ல அதை எங்களுக்கு பண்ணி தரது மூலமா அவங்களுக்கு ஒரு ஊதியமா கிடைக்கிறப்ப அவங்களோட வருமானத்தையும் வந்து உயர்த்தி வந்து கொடுக்கறோம். இப்ப இந்த மகளிர் திட்டத்துல வந்து நிறைய இப்போ வந்து எங்களுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சால் கிடைக்கும், காலேஜ் பஜார் கிடைக்குது, அப்புறம் சென்னையில கூட எங்களுக்கு போய் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டால் போடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க வள்ளுவர் கூட்டத்தில் இருக்க மகளிர் திட்ட ஆபீஸ்ல. அதுவும் போக இந்த மகளிர் திட்டத்துல வந்து நிறைய நம்ம பொருட்களை தயாரிச்சு நல்ல ஒரு பொருட்களா இருக்கிறப்ப இங்க இருந்து நம்மள டெல்லியில கூட்டு போய் அங்க ஒரு எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துவது மூலமா சந்தைப்படுத்துறதல் வாய்ப்பையும் வந்து கிடைக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்ப வந்துட்டு எல்லார் கையிலுமே இன்னைக்கு வந்து ஒரு கைபேசி அப்படின்றதுல வந்து எல்லாமே வந்து கிடைச்சிருது. அப்ப அந்த கைபேசி மூலம் வந்து நம்ம நம்மளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்குமோ அதுல நம்ம சந்தைப்படுத்துதல பயன்படுத்தலாம். பேஸ்புக்ல, ட்விட்டர்ல இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியுமோ அங்க எல்லாமே வந்து நம்ம சந்தைப்படுத்தி விற்பனை வாய்ப்புகள் வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். இந்த விற்பனை வாய்ப்புக்கு வர்றதுக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு பொருளை தயாரிச்சிட்டோம், அந்த பொருளுக்கான ஒரு பேக்கேஜிங் இதை வந்து நம்ம தயார் பண்ணணும், அதுக்கு நம்மளோட ஒரு லேபிளை வந்து ஒட்டணும். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டி நம்மள விற்பனைக்காக கொண்டு போறப்ப நம்மளோட பொருட்கள் வந்து விற்பனையா கிடைக்கும். இதை முதல்ல வந்து நம்ம ஒரு சிறிய லெவல்ல தான் வந்து பண்ணணும். நம்ம வீட்டுல இருக்கவங்கள முதல் பயன்படுத்த சொல்லணும், அடுத்த முறையா நம்மளோட சொந்தங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் இதை வந்துட்டு நம்ம வெளியிடங்களுக்கு கொண்டு போறப்ப நம்மளுக்கு இதுக்கான விற்பனை வாய்ப்பு வந்து நம்மளுக்கு அதிக லெவல்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நல்லா வந்து நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி தான் நாங்க பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மூலிகை சாம்பிராணி கொசு வெரைட்டி எல்லாம் எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு வந்து அதிகமா கிடைச்சு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக இந்த மகளிர் திட்டத்திலேருந்து நம்ம என்னெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த சாம்பிராணி பண்ணுறதுக்கான பொருட்களையோ அப்புறம் வாங்குறதுக்கான லோன்ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பொருட்கள் தயாரிக்கிறப்ப வந்து இந்த அதாவது மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பித்தாலே நம்ம வந்து PMEGP அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில் கூட இதுக்கு தேவையான நம்ம என்ன பொருள் வேணுமோ மிஷினரியோ இல்லை இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்குறதுக்கு கூட நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிக் அப்படின்ற ஒரு தொழில் மையம் வந்து இருக்கு, அங்கேயும் அணுகி வந்து அதை நம்ம பயனடைகிறப்ப வந்து இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய என்ன இருக்கு லோன் கொடுக்கறதுக்கான இது இருக்கு, அதையெல்லாம் நம்ம தான் போய் அணுகி அந்த லோன் இப்ப PMEGP அப்படின்னு போட்டோம்னா நம்ம டிக்குக்கு போறப்ப அவங்களே அதுக்கான என்ன வேணும், இந்த தொழில் பண்றீங்களா, இதுக்காக ஒரு MSME சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா, அப்புறம் வேற என்ன இதுக்காக ஒரு நீங்க கம்பெனி நேம் வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி

0: ஒரு நேம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, நீங்க ஒரு லேபிளிங் அடிச்சிருக்கீங்களா, அதை நீங்க எம்எஸ்எம்இ வந்து கண்டிப்பான முறையில நம்ம வாங்கணும். வாங்கினாதான் ஒரு லோனுக்கே வந்து நம்ம போக முடியும். அதை அவங்க வந்து எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு எம்எஸ்எம்இ இல்லைன்னா கூட அவங்க எம்எஸ்எம்இ வந்து பண்ணி கொடுத்து அதை நீங்க நல்ல முறையில எல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்துட்டு, நம்ம இதை வீட்டளவுல பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இதுக்கு ஒரு மிஷினரி தேவை, என்ன ஸ்கீம்ல எல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 25% நம்மளுக்கு பிஎம்இஜிபியில வந்து லோன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அந்த மாதிரி லோனை வந்து நம்ம வாங்கலாம். அது போக இன்னும் நிறைய லோன் இருக்கு. அப்புறம் அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நபார்டுல இருக்குது, அது அந்த இதுல கூட நம்ம லோன் வாங்கலாம். மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. நம்ம தான் ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து எந்த ஆபீஸ அணுகிறோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சில சிரமங்களாக இருக்கும். இந்த மாதிரி லோன் வந்து வாங்குறப்ப ஒரு பேங்க் அணுகிறப்பையும் இந்த நாள்ல நம்ம சிரமப்படுறப்ப வந்து நாளடைவில் அந்த லோன் ஒரு லோன் நம்மளுக்கு ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ 3 லட்சமோ கிடைச்சு அந்த தொழிலை நம்ம முன்னேறி போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப அன்னைக்கு நம்ம அடைஞ்சதுக்கான பலன் வந்து இன்னைக்கு நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்றது வந்து கிடைக்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: கண்டிப்பா நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ஒரு MSME சர்டிபிகேட் போடணும், ஒரு டிக் ஆபீஸோ இல்ல உங்க அருகில் நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதுக்கு சம்பந்தமானது எங்க இருக்குது அப்படின்றத போய் அணுகி அங்க இருந்தே நம்மளோட லோன் வாங்குறதுக்கான இதை கண்டிப்பா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஆஃப் த சப்சிடி வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு மானியமா வந்து கொடுக்கறாங்க. இப்ப நம்ம மகளிர் திட்டம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம ஒரு குழுவா வந்து செயல்படுறப்ப அதுல இருந்தும் நம்ம வந்து ஒரு லோன் வாங்கிக்கலாம். அப்ப அதுல ஒவ்வொருத்தருக்கும் தனிநபருக்கான லோனையும் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மகளிர் திட்டத்திலையும் வந்து இப்போ கிராமப்புறங்கள்ல அதிகமான மகளிர் திட்டத்துல போய் பயன்படுறாங்க. அதே மாதிரி நகரப்புறங்கள்லயும் மகளிர் திட்டங்கள் இருக்குது, அதையும் போய் நம்ம பயன்படுறப்ப அங்க என்ன திட்டங்கள் இருக்குது, ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்கறாங்க, அந்த ட்ரைனிங்கையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது போக நம்ம அந்தந்த மாவட்டத்துல இருக்க அதாவது வேளாண் அறிவியல் மையத்துக்கு நம்ம போனாலும் அங்க என்ன நம்மளுக்கான பயிற்சி கிடைக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி தான் நாங்க ஒவ்வொரு பயிற்சியும் போய் எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி தொழில் எடுத்து வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்றப்பதான் என்னோட வருமானமும் என்னோட வாழ்வாதாரத்தையும் வந்து நான் கூட்டிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இத இந்த நிலைமையில இருந்து அடுத்த இதுக்கு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம முயற்சி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு லோன் ஏற்கனவே வாங்கி அதாவது ஒரு 12 லட்சம் ரூபாய் லோனு என்னோட முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய். அந்த 3 லட்சத்துல இருந்து எனக்கு ஒரு பெண் தொழில் முனைவோரா இருக்கிறதுனால எனக்கு 46% வந்து அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்டர் மூலமா கிடைச்சது. அதுல வந்து எனக்கு 660,000 மானியம் கிடைக்குது. அப்ப அந்த மானியம் வந்து எனக்கு ஒரு பெரிய உந்துதலாகவும் அடுத்து நான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எனக்கு வாய்ப்பையும் எனக்கிட்ட இருக்கிறத எனக்கு மிஷினரிஸ் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப நான் அடுத்தடுத்து பண்றதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது. இது மூலமா அடுத்த தொழிலும் அடுத்தவங்களை சொல்லி அவங்களும் அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வந்து எனக்கு அந்த ஒரு சப்சிடி வந்து எனக்கு ஒரு உந்துதலாகவும் என்ன அடுத்த நிலைக்கு கொண்டு போறதாகவும் இருக்குது. இன்னைக்கு வந்து பெண் தொழில் முனைவோர்களுக்காக நிறைய சப்சிடி கிடைக்குது, நிறைய லோன் கிடைக்குது. அலையிறதுக்காக சில பேர் சிரமப்படணும் அப்படின்றதுக்காக அதை போய் பண்றதுக்காக இல்லை, எங்க அதை பத்தின தேடுதல் இருக்கு, எங்க அது கிடைக்குது அப்படின்றத வந்து தேடி நம்ம பயன்பெற்றோம். நிறைய பேர் வீட்டளவுல பண்ணிட்டு இருப்பாங்க, யூடியூப்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி போய் நம்ம இந்த லோன் வாங்கணும், இல்ல நம்மளுக்கு சப்சிடி இருக்கு, இது மூலமா நம்ம ஒரு பிராண்டிங் அமைக்கலாம், அந்த காசை வச்சு ஒரு மிஷினரிஸ் வாங்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு திட்டங்களும் உங்களோட மாவட்டத்தில் இருக்க மாவட்ட ஆட்சியரோ அங்க இருக்க ஆபீஸ்ல என்னென்னலாம் இருக்குதோ அங்க போய் நீங்க தெரிஞ்சு பயன்படுறப்ப நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதா வந்து இருக்கும். அதை நம்ம இன்னும் 4 பேருக்கு சொல்றப்ப அவங்களும் அதை வந்து பயனடைஞ்சுக்கிறவாங்க.
0: இதுவரை சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பது குறித்து நிலக்கோட்டை விழிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தந்த தகவல்களின் நிறைவு பகுதி கேட்டோம்.

இதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவலில் தென்னையில் வேர்வாடல் நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேர்வாடல் நோய் தாக்குதலால் மகசூல் குறைந்து வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் வேர்வாடல் நோய் வேகமாக பரவி வருகின்றது. இந்நோயானது அனைத்து வயது மரங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள், நாட்டு ரகங்கள் மற்றும் பல வகையான மண் வகை கொண்ட தோட்டங்களில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்களில் ஓரங்களின் கருகி கீழ் நோக்கி வளைந்து காணப்படும், இலை மடல்களின் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்திலிருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிக்கொண்டிருக்கும். இது மனிதனின் விழா எலும்பு போல காட்சியளிக்கும். இந்நோயானது இளங்குருத்து பகுதியை தாக்கி அழுகச் செய்யும். இதனால் குருத்து இலைகளிலும் இலை அழுகல் அறிகுறிகள் தென்படும். இவை தவிர பூங்கொத்து கருகுதல் மற்றும் வேர் அழுகுதல் ஆகியவை இவற்றின் முக்கிய அறிகுறிகளாகும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம் என்று பார்த்தால், இந்த வேர்வாடல் நோய் டைட்டோபிளாஸ்மா என்னும் நுண்ணுயிரி மூலம் உண்டாகிறது. ஒரு கண்ணாடி இறக்கை பூச்சி மற்றும் தத்துப்பூச்சி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மூலம் ஒரு மரத்திலிருந்து மற்ற மரங்கள் மற்றும் தோப்புகளுக்கு பரவுகின்றது. பொதுவாக இந்நோயுடன் பூஞ்சான காரணிகளால் உண்டாகும் இலை அழுகல் நோய் சேர்ந்தே காணப்படும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறையில் இந்நோய் பிற மரங்களுக்கு பரவுதலை தவிர்க்கும் வகையில் அதிக அளவு நோயுற்ற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். சரியான வடிகால் வசதி செய்வது மிகவும் அவசியமாகும். வட்டப்பாத்திகளில் தென்னை மட்டைகளை கொண்டு முடாக்கு அமைக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தென்னை டானிக் மரத்திற்கு 40 மில்லி லிட்டர் என்ற அளவில் 160 மில்லி தண்ணீருடன் கலந்து ஆண்டிற்கு இருமுறை வேர் மூலம் செலுத்த வேண்டும். இலை அழுகல் மற்றும் குருத்தழுகல் அறிகுறிகளை கட்டுப்படுத்த ஒரு மரத்திற்கு 2 மில்லி ஹெக்ஸாகோனசோல் பூசானக்கொல்லி 300 மில்லி லிட்டர் தண்ணீரில் ஒட்டுப்பசை சேர்த்து கலந்து குருத்து பகுதியில் 45 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோகோகான் எனும் நுண்ணுயிரி கலவையை 1 ஏக்கருக்கு 5 லிட்டர் என்ற அளவில் உபயோகப்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்தும் முன் 150 லிட்டர் நீரில் 1 வாரம் பெருக்கம் செய்ய வேண்டும். பெருக்கம் செய்ய 150 லிட்டர் நீரில் 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர் மற்றும் 500 கிராம் சமையல் உப்பு சேர்ந்து நன்கு கலக்க வேண்டும். பிறகு 5 லிட்டர் கோகோகான் தாய் கலவையை சேர்த்து சுத்தமான மூங்கில் கம்பு கொண்டு நன்கு கலக்க வேண்டும். பிறகு இக்கலவையை சாக்கு பையினால் மூடி நிலர்பாங்கான இடத்தில் 5 முதல் 7 நாட்கள் வளர்க்க வேண்டும். தினமும் 3 முறை சுத்தமான மூங்கில் கம்பினால் நன்கு கலக்கிவிட வேண்டும்.

இவ்வாறு பெருக்கம் செய்த கோகோ கான் நுண்ணுயிரியை மரத்திற்கு 2 லிட்டர் என்ற அளவில் 8 லிட்டர் நீர் கலந்து வேர்பகுதி நன்கு நனையுமாறு நோயின் தீவிரம் பொறுத்து 2 அல்லது 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஊற்ற வேண்டும். இந்த கோகோ நுண்ணுயிரி கலவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் நோயியல் துறையில் கிடைக்கிறது. இன்றைய வேளாண் தகவலில் தென்னை மரத்தில் வேர்வாடல் நோய் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும், விண் பொய்த்தால் மண் பொய்க்கும், இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் தக்காளி சாகுபடி செய்வதற்கு முன் 2 கிலோ அசோஸ்பைரில்லம் நுண்ணுயிர் கலவையை 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது மண்ணும் மணியும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
6: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
5: வானொலி இசையும் தமிழும் காற்றின் மொழியில் நம் இதயங்களில்
6: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
5: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.
7: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை

செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தமிழக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுதொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. IPL கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் உடன்பிறப்பே திரைப்படத்திலிருந்து.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் கையே தனக்குதவி, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்து நிறைய பழமொழிகள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை நேர்த்தியாக நேர்மையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த தொழிலும் வெற்றி பெற்று பெரிய லெவலில் நம்ம சாதனை படைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு இளைஞர் வந்து தொழில் முனைவராக நம்ம நிலையத்து வந்திருக்காங்க. அவங்க யார், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்க தொழிலில் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், முதலில் எங்கள் ஆகாஷ்வாணி மதுரையின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
2: சார், என்னோட பேர் கே சங்கர்லிங்கம். என்னோட கம்பெனி நேம் வந்து கிரீன்ஸ்கார்ட். 2016 எண்டிலேருந்து ஆரம்பித்தேன் சார். கீரைகளை வச்சு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீரைகளை வச்சுன்னா நம்ம ஒரு உணவுப் பொருட்களை வந்து உருவாக்கணும்னு நினச்சோம். எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், அதுக்கடுத்து கீரைகள், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாவு ஐட்டங்கள் பண்ணுறோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு தோசை மாவு, சப்பாத்தி மாவு இது பண்ணுறக்கு போல நம்ம ஏன் கீரை ஆட் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட கம்பெனியில் முருங்கை சப்பாத்தி, முருங்கை தோசை, முருங்கை லட்டு, முருங்கை முறுக்கு, முருங்கை பிஸ்கட், இந்த மாதிரி எங்களோட ப்ராடக்டை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம் சார்.
1: இயற்கை உணவுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வர்றீங்க.
2: இயற்கையில் இருக்கிற ஒரு உணவை இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி நம்ம இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரோம். கீரைகளை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கசக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியல. இப்போ நம்ம ரெகுலராக அவங்க சாப்பிட்ற ஒரு உணவோட அதை கலந்து கொடுக்கும் மாரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ ரெகுலராக அவங்க ஒரு கலர்ஃபுல்லியாக ஒரு உணவு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க சார்.
1: சரிங்க சார், இப்போ இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுடைய இயல்பான படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்
2: சார்?

0: வந்து பிஇல வந்து இசி கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன், அது போக எம்பிஏல வந்து ஐபிஎம் முடிச்சிருக்கேன், இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அது போக சைக்காலஜியில வந்து சைக்காலஜி கவுன்சிலிங் முடிச்சிருக்கேன்.
1: சரிங்க சார், நீங்க படித்ததற்கும் இப்ப பண்ற தொழிலுக்கும் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் வருது, எப்படி இந்த தொழில் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க?
0: சார், நான் படித்ததுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, ஆனால் நான் போனது இன்ஜினியரிங். நான் என் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிட்டேன். என் கம்பெனியை வந்து என்ன, எனக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த பண்ணணும், அது படிப்பு வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்னு நான் அப்பயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிடலாம், ஏன்னா அதுதான் வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஆரம்பிக்கலான்றப்ப நம்ம ஏன் உணவுத்துறையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறையை நான் ஆரம்பித்தேன் சார்.
1: மொதல் எங்கே ஆரம்பிச்சிங்க
0: சார்? முதல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் சார். வெடுத்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா யாரும் வாங்கலை, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வாங்கினாங்க. நிறையா ஃபீட்பேக்ஸ் கொடுக்கமில்லாம், ஆமாம் நம்ம இந்த இதில் நிறைய திருத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய திருத்த ஆரம்பிச்சேன் சார்.
1: எந்த ஒரு பொருள்னாலுமே அப்படியே விற்கிறதுக்கு பதிலாக வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டி விற்றோம்னா அதுக்கு வந்து வேல்யூ அதிகம், அதோடைய மதிப்பு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வகையில் வந்து நீங்கள் சாதாரண ஒரு மாவு பொருளை வந்து கீரைகளை சேர்த்து விற்றுட்டுருக்கீங்க. நம்ம தொழிலில் என்ன விதமான பொருட்கள்லாம் இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்கீங்க
0: சார்? நம்ம வந்து வெஜிடபிளில் வச்சு பண்ணுறோம், பழங்களை வச்சு பண்ணுறோம், பாரம்பரிய அரிசிகளில் பண்ணுறோம், அதுக்கடுத்து சிறுதானியங்களில் நாங்கள் பண்ணுறோம் சார், அது போக வந்து கீரைகளில் பண்ணுறோம், மூலிகை செடிகள் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறோம்.
1: சரி, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டுருக்கீங்களா?
0: எஸ் சார், இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இந்த மூலிகை செடிகள், இந்த பாரம்பரிய அரிசின்னு சொல்லி வரிசையாக சொல்கிறீங்களே, இந்த மூலப்பொருள்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க
0: சார்? நிறைய விவசாயிகளோட நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் சார், அதனால நிறைய இன்குபேஷன் சொல்லுவாங்க. இப்போ காலேஜஸ்குள்ளே நிறைய இன்குபேஷன் அக்ரிகல்ச்சரில் இருக்கும், இப்போ மதுரை காலேஜோட நாங்கள் மெம்பராக இருக்கோம், கோயம்புத்தூரோட மெம்பராக இருக்கும், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு 11 இடத்துல வந்து நாங்கள் இன்குபேஷனாக இருக்கோம். அது போக ஃபார்மர்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, எப்பிஓஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட நிறையா பேர் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க மூலமாக நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். எங்ககிட்ட கொஞ்சம் அக்ரி லேண்ட்ஸ் இருந்துச்சு, அதில் நாங்கள் போட்டு ஆரம்பிச்சது தான் சார். மொதல் மொதல் என்னோட கம்பெனிக்கு எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை என் மொட்டை மாடியிலேருந்து எடுத்தேன் சார், ஏன்னா ஒரு மாடித்தோட மாதிரி போட்டு, ஏன்னா ட்ரையல் பேஸ்க்கு நமக்கு அவ்வளோதான் தேவைப்படும், அப்போ நம்ம போய் ஒரு ஃபார்ம் அட்டாக முடியாது. அப்போ அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மொட்டை மாடியில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன், ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னா சீட்ஸ் வந்து வேணும். அப்போ நம்ம சீட்ஸை கொடுப்போம், ஃபார்ம் அட்டை வந்து அந்த சீட்ஸை வச்சு அவங்க விலையை வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக இன்புட் ஆகி தான் சார் என்னோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணேன்.
1: மொட்டை மாடியில் சார் நம்பவே முடியல, பெரிய ஆச்சரியமா இருக்கு. சரி, மொட்டை மாடியில் என்ன விதமான பயிர்கள் உற்பத்தி பண்ணீங்க
0: சார்? நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே கீரைகள் தான் சார். அப்போ கீரைகளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம பசலிக்கீரை, அதுக்கடுத்து முருங்கைக்கீரையை வந்து ஒரு முருங்கைக்கண்டிலே சின்ன கண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா இலைக்காண்டி ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்து ப்ராசஸ் பண்ணுங்க சார். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபார்ம் அவுட்டியோ இல்லை ஒரு இதுலேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா கீரைகளில் கூட வாட்டரை வந்து கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆர்வஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்வஸ் பண்ண மேலே ஒரு 1/2 hour 1 hour அது வாடிடும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் போகிறோன்னு வச்சுக்கோங்க, 8 hours வாடாமல் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு கெமிக்கல் வாட்டரில் நம்ம டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 hours வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வாடாமல் இருக்கும். இப்போ இதனால என்னன்னா தண்ணியை மட்டும் அப்பப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வருது. நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரதே வந்து என்னன்னா நேச்சுரலாக கொண்டு வரணும், உணவில் வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அப்போ நம்மளே மொதல் ட்ரையல் பார்ப்போம், நம்மளுக்கு ஒரு மாடியில் வந்து போட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எனக்கு அந்த பொருள் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி உருவாகுது, எப்படி ஒரு விவசாயி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த உணவை நான் வேஸ்ட் பண்ணாமல் என் பொருளை உருவாக்க முடியும் அப்படின்றக்காண்டி தான் நானே மாடி தோட்டம் ஆரம்பிச்சேன்.
1: நல்ல நோக்கம் சார், அதாவது இளம் வயதிலேயே இப்படி ஒரு உன்னதமான நோக்கம் கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.

0: எந்த ஒரு தொழில் அப்படின்னாலும் சவால்கள் இருக்கும்.
1: ஆமாம் சார்.
0: நீங்கள் எப்படி சார் முத முத இந்த தொழில் பண்ணுறப்ப சவால்கள் என்னென்ன சந்திச்சிங்க இதில்?
1: சார் இதுலேருந்து சவால்கள்னு சொல்லி பார்க்கமே இல்லைன்னா சுற்றி

0: இருக்கிறதுல நிறைய சவால்கள் இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், என் காலேஜாக இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா, நீ படிக்கிறது இன்ஜினியரிங், ஆனால் நீ ஏன் வந்து ஃபுட் எடுத்திருக்க, நீ ஏன்னா ஒரு மாவு கடை வைக்க போறியா, ஏன் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றப்ப, எனக்கு இதுதான் தேவை, அப்போ நம்ம இதை நோக்கி போவோம். ஒருத்தவங்க ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கேயும் என்ன பிரச்சனை இருக்கோ அப்படின்னா, நம்ம வேலை பார்க்குற கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு சொந்தமாக ஒரு தொழில் பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, எங்க அப்பா ஒரு தொழில் பார்த்தாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இப்போ ஒரு சேவைன்னு சொல்லும்போது தான் அதை தான் சர்வீஸ் சொல்லுவாங்க. அப்பா படுற கஷ்டத்தை நம்ம வந்து படக்கூடாது, அப்போ நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும்போது, நம்ம ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான்
1: சார். சார், இப்போ வந்து முத நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ எந்த ஒரு பொருள்னாலுமே வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதா வந்து தொழிலை வந்து அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போகும். உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க?
0: சார், நான் எடுத்தோடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ஏன்னா சேல்ஸ் பண்ணுறது பொறுத்தளவுக்கு வந்து ஈஸி இல்லை சார். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உள்ளே போய் மார்க்கெட்டில் வரேன். மார்க்கெட்டில் விடமே என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு கீரைகளை வச்சு நான் உருவாக்குறேன். அப்போ அந்த கீரை கசக்கும், குழந்தைகளை தான் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை வந்து கசக்கசுனா துப்பிடும், அப்போ எனக்கு அது ஃபெயிலியர் ஆகுது. அப்போ மறுபடியும் நான் யோசிக்கிறேன், அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கசக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கசப்பை நம்மளால் எடுக்க முடியும். அப்போ கஸ்டமருக்கு கொடுக்குறேன், கஸ்டமருக்கு ஓகே, ஆனால் கஸ்டமர் டைம் பீரியட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷம் ஒரு மாவு புளிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ண முடியுமா? ஒரு 5 நிமிஷத்தில் எங்களுக்கு ரெடி பண்ணால் ஓகே. அப்போ பவுடரை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் சிம்பிளைஷன் ஆக்குறேன். அப்போ அப்பையும் கஸ்டமர் ஓகே. அப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதை விட ஈஸியாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான், சரி நம்ம ஏன் நூடுல்ஸாக கொண்டு போகக்கூடாது, மில்லட்லேயோ முருங்கலையோ ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முருங்கை நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பார்ட் பண்ணுறேன். அப்போ அதுவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, சார் மறுபடியும் வந்து சார் இது கூட உட்காந்து சமைக்கணும்ல சார், எங்களுக்கு ஈஸியாக வேணும்னு சொல்லும்போது குக்கீஸ் மாதிரி கேட்குறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துல என்ன மார்க்கெட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு நீட் கொடுக்கும்போது, நான் ஒரு ஒரு தடவையும் மாவு அரைக்கணுமா பல்வரைசர் வாங்கணும், இப்போ நூடுல்ஸ் பண்ணணுமா நூடுல்ஸோட மிஷின் வாங்கணும், அப்புறம் நம்ம குக்கீஸ் பண்ணால் பேக்கரி மிஷின்ஸ் வாங்கணும். அப்போ நம்ம ஏன் இப்படி பண்ணணும்? ஒரு மார்க்கெட்டோட மெயினே என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பெரிய லாக்கில் மாட்டணும், ஒரு இடம் வாங்கணும், பார்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வாடகை எடுப்போம். அப்போ நம்ம ஏன் மிஷின்ஸை ரெண்டல் எடுக்கக்கூடாது? எங்களோட கான்செப்டே மெயின் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மிஷினையும் காசு கொடுத்து வாங்கல.
1: புதுவிதமான ஒரு கான்செப்டா இருக்கு, அதாவது விலை கொடுத்து எதையுமே வந்து சொந்தமா வச்சுக்க மாட்டீங்க,
0: சொந்தமாக்கல.
1: இதை உங்கள்ட்ட அப்போ இதை கேட்கலான்னு இருந்தேன், ஏன்னா எந்த ஒரு பிசினஸ்னாலும் ஆரம்பத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தேவைப்படும். இப்போ நம்ம பிசினஸ்ல எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன், நீங்களே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, சொல்லுங்க சார்.
0: சார், இப்போ வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பிச்சது என்னன்னா, உணவு தொழில 100 ரூபா போட்டால் கூட ஆரம்பிக்க முடியும் அப்படின்றக்காண்டி தான் நான் உள்ளே வரேன். இந்த இடத்துல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே மிஷின் தான். அப்போ நான் 1 லட்ச ரூபா போடுறேன், 2 லட்ச ரூபா போகிறேன், ஒரு கஸ்டமர் நூடுல்ஸ் கேட்குறாங்க நான் ரெடி பண்ணுறேன், நாளைக்கு அவர் வரலனா எனக்கு அது லாஸ். ஒரு குக்கீஸ் கேட்குற நாளைக்கே வரலனா எனக்கு லாஸ். என்னைக்கு வியாபாரம் ஓடும், என்னைக்கு நட்டை வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏன் மிஷின்ஸ் எடுக்கக்கூடாது? சரி மிஷின் கிடைக்குமா, யாராச்சும் வாடகை கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக யாரும் தர மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு தொழில் வாங்கினருக்கு நான் வாங்கின இடத்துல நீங்கள் கேட்டால் நான் ஏன் தரணும்? அப்போ இந்த இடத்துல எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போ தான் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் சைடில் இதில் ஏதாச்சும் இருக்கா? அப்போ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல மிஷின்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா 2015-16. அப்போ நான் ஆரம்பித்தது 2016 கழிச்சதுனால, சரி நம்ம ஏன் அந்த இடத்துல போய் ரெண்டல் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இடத்துல அந்த மிஷின் செயலந்து போயிருக்கு. ஏன் அப்படின்னா, 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த மிஷினை யாருமே யூஸ் பண்ண வரல. கவர்மெண்ட் நல்ல ஒரு நோக்கத்துக்காண்டி உருவாக்கின ஒரு விஷயத்த நார்மலாக யாரும் வந்து அதை யூஸ் பண்ணலை. அப்போ அந்த மிஷினை என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ செயலந்த ஒரு மிஷினை சார் உங்களுக்காண்டி நாங்கள் சரி பண்ணி தர முடியாது. கண்டிப்பாக நாங்கள் அந்த மிஷினை சரி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுறோம். எங்களுக்கும் இந்த மிஷினை யூஸ் பண்ணி நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வரணும் தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல மேலு யாரை அடுத்து அப்ரோச் பண்ணலாம்னு யோசிக்க மேல் விவசாய கம்பெனி சார். ஏன்னா விவசாயிகளாக உருவாக்கப்பட்ட கம்பெனி, அதை தான் வந்து எப்பிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விவசாய கம்பெனிகிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணுறேன். எடுத்தோன்னா நோன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்கடுத்து ஓகே, ஏன்னா நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து மகளிர் குழுக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, மகளிர் குழுலேயும் நிறைய மிஷின்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் உள்ளே இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட நான் அப்ரோச் பண்ணுறேன், ஓகே அப்படின்றாங்க. அதுக்கடுத்து உணவுத்துறைக்காண்டி ஒரு லோன்ஸ் இருக்கு. அப்போ அந்த லோன்ஸில் நிறைய பேர் வாங்கிட்டு அந்த லோன்ஸை கட்ட முடியாமலையோ, அந்த பிஸ்னஸ் வேணாம்னு சொல்லி நிறைய பேர் நிறுத்திட்டு போகிற இடத்துல அவங்கள்ட்ட போய் நான் அப்ரோச் பண்ணுறேன், சார் இந்த மிஷினை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே இந்த இடத்துல நான் என்ன செக்யூர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட்னு ஒன்று போடும். அதே மாதிரி நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மிஷினை எனக்கு யூஸ் பண்ண ஒத்துக்கிறீங்க அப்படின்னா 45 நாள் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் நோன் சொன்னீங்க அப்படின்னா என்னால் மறுபடியும் மிஷின் தேட முடியாது. அப்போ நீங்கள் 45 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்த மிஷினை நோக்கி நான் ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போடுறோம் சார்.

இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டிணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: Jumar Al Amin. India will face hosts Japan in the quarterfinal tomorrow. A win in the game will guarantee a medal. The Indian women's team will also face Japan in the quarterfinal tomorrow. In mixed martial arts, Suchika Tarial has become the first athlete from the country to win a medal, securing bronze in the 60 kg category. In the medal tally, India is currently in the 12th place with a total of 6 medals, including 4 silver and 2 bronze. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated the medal-winning team. India Meteorological Department, or IMD, has issued an orange alert for heavy to very heavy rainfall over coastal Andhra Pradesh, Jharkhand and Odisha tomorrow. While heavy rainfall is predicted over Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic, West Bengal, Karnataka, Konkan, Goa, Madhya Maharashtra and Telangana for tomorrow. Thunderstorms accompanied with lightning and gusty winds are expected over Andaman and Nicobar Islands, Marathwada, Tamil Nadu and Karaikal during next 2 to 3 days. The 18th edition of the India and Mongolia Joint Military Exercise Nomadic Elephant commenced today at the Foreign Training Node, Pithoragarh in Uttarakhand. It will continue till the 3rd of next month. The Ministry of Defence informed that this is an annual platoon-level exercise conducted alternately in India and Mongolia. And now, before we end the bulletin, the headlines once again. India-New Zealand Free Trade Agreement to come into force from 20th of next month. Commerce and Industry Minister Piyush Goyal says it will open new employment opportunities in MSMEs and benefit farmers. India and Canada agree to fast-track negotiations for Comprehensive Economic Partnership Agreement. Next round of talks to begin on the 5th of next month. Defence Ministry signs contract worth 586 crore rupees with a Pune-based private company to procure auxiliary power units for T-72 and T-90 tanks. NHAI releases new guidelines to boost road safety and efficiency across national highways. Vladimir Putin's United Russia Party retains majority in parliament. And at Asian Games, India wins 3 medals in shooting in Japan. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் கையில் பணம் இல்லை அப்படின்னா கூட செல்ஃபோன் மூலமாக பணம் செலுத்தக்கூடிய வசதி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். பெட்டி கடை தொடங்கி பெரிய வணிக நிறுவனங்கள் வரைக்கும் இன்றைக்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது அப்படின்றது மக்களுடைய வழக்கமான நடைமுறையாக மாறியிருக்க இந்த காலகட்டத்தில் 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட வணிக பரிவர்த்தனைக்கு புதிய கட்டண அமைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட அதிக மதிப்பிலான வணிக யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டிஆர் கட்டணம் அறிமுகப்படுத்துவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து நம்ம கிட்ட விரிவாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமார் ராமசாமி ஆதித்தன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். இப்போ யூபிஐ பண பரிவர்த்தனை அப்படின்றது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா மாறிடுச்சு. முதல்ல இந்த எம்டிஆர்னு சொல்லக்கூடிய வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்னா என்ன சார்?
4: தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து யூபிஐ மூலம் பொருள் வாங்கும் போது பணம் செலுத்துறாரு. முதல்ல வந்து முன்னால பிசிக்கல் மணி வச்சுட்டு இருந்தோம், அடுத்தது பிளாஸ்டிக் மணி மாதிரி கார்டு அந்த மாதிரி வச்சிருந்தோம். இப்ப அடுத்தது இந்த இதோ 10 வருஷமா இந்தியாவில கொண்டு வந்திருக்கோம் யூபிஐ. பிரைம் மினிஸ்டர் மோடியோட முயற்சியால தான் இன்னைக்கு 11 நாடுகள்ல நம்ம யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ணி நடைமுறையில் இருக்கு. இந்த யூபிஐ வந்த பிறகு அந்த பிளாஸ்டிக் கார்டு மணி பிசிக்கல் மணியோட யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டு உடனடியாக பணம் கிடைக்குது, பணம் செலுத்த முடிகிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பண்ண முடியுது. வணிகர்களுக்கும் பணம் வாங்குறது, சில்லற கொடுக்க, சாதாரண ஒரு 100 ரூபாய் ஜாமான சில்லற வாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி யூபிஐயில் போகும்போது அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இது தெரிய வருது, எவ்வளோ பணம் போகுது, எவ்வளோ பொருள் அது, பணம் சுழற்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிக்கல் மணி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை தான் ஆகும். பட் இப்போ டிஜிட்டல் மணி வந்த பிறகு அந்த பணம் வந்து பல மடங்கு சுழற்சி ஆகுது. அப்போ நம்ம எக்கனாமி ஸ்கேனிங்கினுடைய ஸ்பீடு கூடுறது, அதுக்கெல்லாம் இது வந்து உதவியாது. இப்போ நம்ம திட்டமிடல் எல்லாத்துக்குமே யூபிஐ வந்த பிறகு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அது எத்தனையோ ட்ரில்லியன் தாண்டி போயிட்டு இப்போ வரைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 24,162 கோடி டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு. மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. ரூரல் ஏரியாவில் கூட சாதாரண ஒரு கூடையில் போய் தலைச்சொம்மையாக போய் இருக்கிறவங்க கூட அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் வசதியாக இருக்குது. எல்லாருமே இதனால் ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்தாங்க. அது இது

0: கவர்மெண்ட் உதவிகள் வாங்குறதுக்கும் லோன் வாங்குறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கு.
1: சார், இப்போ டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ஆரம்பமாகி 10 ஆண்டுகள் தாண்டிடுச்சு. இதுவரைக்கும் யூபிஐ பரிவர்த்தனைக்கு எந்த விதமான சேவை கட்டணமும் இல்லாத போது, குறிப்பா இப்போ இதற்கு ஒரு சேவை கட்டணம்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய கட்டணமா அல்லது வணிகர் செலுத்தக்கூடிய கட்டணமா சார்?
0: வாடிக்கையாளர் வந்து அவங்க செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 90% சிறு வாடிக்கையாளர் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வணிகர்களுக்கு தான், அதுவும் ரொம்ப மினிமம் நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவாங்க, மினிமம் அமௌண்ட் தான் வணிகர்கள். அவங்க வந்து அவங்க அடுத்த 1 லட்சத்துக்கு மேல வந்தா தான் அதுக்கு மேல 300 ரூபா கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்க செல்ல வேண்டியிருக்கு. 0.4% மேல தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தனிப்பட்ட பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம வந்து வணிக வந்து குறிப்பா இந்த எரிபொருள் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது பெட்ரோல் வாங்கும் போதோ அதுக்கெல்லாம் பிளாட் ரேட்னு சொல்லி 5 ரூபா போட்டிருக்காங்க. அது 2000 ரூபாய்க்கு மேல தான். அது வந்து பெரிய அளவு 2000 ரூபாய்க்கு மேல பண்றவங்க 70% என்னமோ பண்றாங்க. அவங்க பெரும்பாலான மக்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பே வராது. மக்களுக்கு வணிகர்களுக்கும் வந்து சேவை வரி மாதிரி தான் அது வருது. இது ஏன்னா யூபிஐ வந்து 10 வருஷம் வந்தால் கூட எவ்ரி இயர் பட்ஜெட்டில் நமக்கு ஆகி 20,700 கோடி நம்ம ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போ 10 வருஷம் ஒதுக்கிறாங்க, எவ்வளோ ஒதுக்கிருப்பாங்க பாருங்க. அதை வந்து 4 விதமாக சொல்கிறாங்க. அது வந்து பேங்க்கு அந்த பராமரிப்பு, அந்த யூபிஐ பராமரிப்பு, சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் டேட்டா கலெக்ஷன், டேட்டா சென்டர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பேமெண்ட் ஆப்புக்கெலாம் கொடுக்க வேண்டிய, இதுக்கெல்லாம் கொடுக்கறது தான் இந்த செலவாகுது. ஆனால் அது கவர்மெண்ட் வந்து பே பண்ணியிருக்கு. இப்போ வந்து முதல் முதலாக இந்த சேவை கட்டணம் போடும்போது அந்த 100% அந்த மணி வந்து பேங்க் தான் போகுது. பேங்க் பராமரிப்பு சேவை அவங்க தான் போகுது, கவர்மெண்ட் எடுக்கல. இதுவரைக்கும் கவர்மெண்ட் கையில இருந்து பணம் போட்டா கூட இப்போ ஜெனரேட் பண்ற மணி வந்து அந்த பேங்க் இவங்களுக்கு தான் போக வழியே, கவர்மெண்ட்டுக்கு வரல. அந்த ஆப் அந்த இதெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க வழியே, கவர்மெண்ட்டுக்கு வரல. இப்போ போடுறதுனால ஒரு 1800 கோடி மாதம் ஜெனரேட் ஆகும். வருஷத்துக்கு சுமார் 18,000 to 20,000 கோடி வரைக்கும் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுனால இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரும்போது சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதற்கு வந்து டெக்னாலஜி மேம்பாட்டில் இதை வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த பணத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து கிராமப்புற உள்ள ரூரல் ஏரியாவுக்கு அந்த வணிகர்களுக்கெலாம் உதவுறக்காண்டி ஒரு ஃபண்டு எல்லாம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனி மனிதர்களுக்கு ஒன்றும் இல்லை, வணிகர்களுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் தான் ஒரு அமௌண்ட் மாதிரி போடுறாங்க.
1: சரி சரி, இப்போ இந்த கட்டண இது வந்து மேம்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த யூபிஐ அமைப்போட பராமரிப்பு பாதுகாப்பு அப்படின்றது நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எந்த மாதிரியா உதவும் சார்? அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
0: நம்ம யூபிஐ பராமரிப்பு நல்லா இருந்ததுனால தான் 11 நாடுகள் வெளிநாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதில் வந்து சைபர் செக்யூரிட்டியும் அந்த வங்கிகள் தான் இதை வந்து பண்ணுறாங்க. வங்கிகளும் அந்த பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல, அவங்களும் தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் தொழில்நுட்பத்துக்கு செலவாகுது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக சைபர் செக்யூரிட்டி தான் கவர்மெண்ட்டு அதை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி கிளியராக இருந்ததுனால தான் வெளிநாடுகள்லாம் நம்மளுடைய இதை யூபிஐ வந்து ஆதரவு பண்ணி வரவேற்று அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்காக தான் இந்த இது சைபர் செக்யூரிட்டியை வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த டெக்னாலஜி வந்து முன்னேறிட்டே போகுது. புது புது டெக்னாலஜி வரும்போது அதுக்கு நம்ம புதுசாக இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு அதை ஃபண்டிங் வேணும். அதை வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஹெல்ப் பண்ணுறோம். டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் போகிறதில்லை, எல்லாமே அந்த பேங்கு பிளாட்ஃபார்ம்ஸு இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி அதுக்கு தான் போகுது.
1: சார், இப்போ குறிப்பாக ரயில்வே தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள்னு சொல்லி இந்த துறைகளுக்கு மட்டும் ₹5 அப்படின்ற கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் சார் குறிப்பாக இந்த துறைக்கு மட்டும் அந்த கட்டணத்தை வச்சுருக்காங்க?
0: இந்த ரயில்வே இந்த மாதிரி தொலைத்தொடர்பு காப்பீடு எரிபொருள் இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நம்ம 0.04% போடும்போது அது வந்து மாறிக்கிட்டு இருக்குங்கிறக்காக பொதுமக்களுக்கும் இந்த சிரமம் வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலையான கட்டணம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து 2000க்கு மேலேங்கிறது இந்த மாதிரி துறைகள் வந்து பெரும்பாலும் குறைவு தான். அதனால் நம்ம 2000 கிலோ வரும்போது யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நான் ஏற்கனவே சொல்கிறேன், 70% to 90% செலவுலலாம் பொதுமக்கள் இந்த லிமிட்டுக்கு கீழே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எந்த இதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இதை வந்து அந்த 2 பைசா 4 பைசான்னு வரலாம், அந்த இதுக்காக ஃப்ளாட் ரேட் மாதிரி வச்சுருக்காங்க.
1: எதிர்காலத்தில் இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் அப்படின்றது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
0: ஆமாம், இது வந்து இப்போ சர்வீஸ் டேக்ஸ் வந்துச்சு, அது எப்படி வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம இது கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அப்போ உள்ள கவர்மெண்ட்ஸுடைய பாலிசி எப்படி வருதோ, ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி அவங்க பட்ஜெட்டில் எப்படி பண்ண, ஏன்னா இது வந்து இப்போ 100% நம்ம வந்து கவர்மெண்ட் எடுக்க போகிறோம் இல்லை இவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம கூட இப்போ நிர்மித்த கட்டணத்தோட இந்த இவங்க கிரெடிட் கார்டெலாம் அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. பேங்க்லாம் பாருங்கள், ஒரு 5 தடவைக்கு மேலே ஏடிஎம் எடுத்த போனோம் அப்படின்லாம் ரொம்ப கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட தான் நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தங்களுடைய செலவை கூடும்போது கூட்டி கேட்பாங்க. அவங்களுடைய செலவுகள்லாம் அதிகரிக்கும் போது, பட்ஜெட் அதிகரிக்கும் போது இதை கூட்டணும்னு சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, சைபர் செக்யூரிட்டிக்கெலாம் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு டேட்டா சென்டர் நம்ம வைக்கணும்னா கூட எவ்வளோ, இப்போ இந்தியாவில் வைக்கணும்னா எவ்வளோ பிரச்சனைலாம் வருது. அதுக்கான செலவுலாம் அதிகரிக்கும் போது இது கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது அந்த டைமில் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி மக்கள் ரீட் பண்ணுறான்னு பார்க்கணும்.

0: சரி, இப்போ சிறு கடைக்காரர்கள், தெருவோர வியாபாரிகள் போன்றவர்களுக்கு வந்து யூபிஐ பரிவர்த்தனை அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான எளிதான ஒரு விஷயமா இருந்தது இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளில். ஸோ இந்த மாற்றம் வந்து குறிப்பாக அவர்களுடைய அன்றாட வியாபாரத்தில் இல்லை வணிகத்தை எதுவும் பாதிக்குமா?
1: இல்லை, இந்த சிறு வியாபாரிகளுக்கு பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இத்தனைக்கும் இந்த யூபிஐ வந்த பிறகு அவனுடைய வியாபாரனுடைய இதே அதிகமாக இருக்கும். இப்போ பலருக்கு சாதாரண ஒரு ரயிலில் போகும்போது கூட நம்ம டீ குடித்தோம்னா அந்த டீம் நல்லா பிசிக்கலாக பணம் கொடுப்போம். இப்போ அவங்க பக்கத்தில் இந்த கியூஆர் கோடை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கெலாம் கட்டணம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காமிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க, குயிக் மணி வந்துடுது அவங்களுக்கு, யாரோ ஒருத்தர் எப்படியோ அவங்களுக்கு போயிடுது. அதனால் அவங்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அவங்க யாரும் பெரிய மாற்றத்தை உணர்வாங்களாங்கிறது எனக்கு தெரில. அந்தளவுக்கு இதில் ஆரம்ப நிலை தானே இது, அதனால் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் அவங்களை உணர்ற மாதிரி இல்லை.
0: எதிர்காலத்தில் தனிநபருடைய
1: தனிநபருக்கும் வந்துச்சுன்னா கட்டணம் போட்டும்போது தான் தெரியும். அப்போ
0: அதற்கான வாய்ப்புகள்
1: இருக்காது. வாய்ப்புகள் ஏன்னா எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்க முடியாது, எப்போதுமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. நம்ம இது வந்து டெக்னாலஜிகளுக்காக உள்ளது, ஆனால் இது வந்து எப்போவுமே இலவசமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிர்காலத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரலாம்.
0: மக்கள்கிட்ட இருக்க பெரிய கேள்வியே, அதாவது மக்களை ஒரு நடைமுறைக்கு பழக்க

0: எதிர்காலத்துல தனிநபருடைய
1: வந்துச்சுன்னா கட்டணம் போட்டும் போது தெரியும். அப்போ
0: அதற்கான வாய்ப்பு
1: வாய்ப்புகள் இருக்கு, அது வாய்ப்புகள். ஏன்னா எல்லாமே இலவசமா கொடுத்துட்டு இருக்க முடியாது, எப்போதுமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. நம்ம இது வந்து டெக்னாலஜி இருக்காக உள்ளது, ஆனா இது வந்து எப்பவுமே இலவசமா சொல்லிட்டு இருக்க முடியாது. எதிர்காலத்துல மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரலாம்.
0: மக்கள்கிட்ட இருக்க பெரிய கேள்வியே, அதாவது மக்களை ஒரு நடைமுறைக்கு பழக்கப்படுத்தி அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அரசு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. எதிர்காலத்துல இது மக்களுடைய பரிவர்த்தனைக்கான அதுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு.
1: மக்கள் வந்து அதிகம் பயன்படுத்துறத வந்து அதுல கட்டணம் கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுவாங்க, பிறகு இப்போ நம்ம செல்போன் கட்டணம் பண்றோம், டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வருது. அதே மாதிரி யூபிஐ வந்து ஒரு செல்போன் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்றா, அதே மாதிரி யூபிஐ அப்படி மாறிட்டு இருக்கு.
0: சரி சார், அதாவது தனிநபருக்கு வந்து இப்போ தற்போது வரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படல, அதையும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. இப்போது சிறு வணிகரை வந்து யூபிஐ மூலமாக பணம் பெறும்போது இந்த வணிக தள்ளுபடி கட்டணம் இருக்கு இல்லைங்க சார், அது வசூலிக்கப்படுதா அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், வங்கியிடமிருந்து எவ்வாறு அவங்க தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், கட்டணம் பிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு?
1: சிறு வணிகர் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அதில் மேலே பார்க்கணும். அவங்களுக்கு வேற 100,000 மேலே போனால் தானே அவங்களுக்கு அந்த கட்டணம் வருது. அப்போ அவங்க வங்கியர் மூலமாக தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வாங்கினு சொல்லி. தனிப்பட்ட முறையில் அவங்க தனி சாதாரண மக்களுக்கு அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. வணிகர்கள் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை அந்த வங்கி கணக்குகள் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது.
0: சரி சரி, இப்போ இந்த கட்டண மாற்றம் யூபிஐ பயன்பாட்டோட எதிர்காலத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இது குறையுமா இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு நடைமுறைக்கு போக வாய்ப்பு இருக்கா வணிகர்கள் அந்த மாதிரி?
1: இல்ல, இது வந்து இது இப்போ இதே இது வந்து கட்டாயம் இந்த பராமரிப்பு செலவுங்கிறது உயரத்தான் செய்யும். ஒன்று சைபர் செக்யூரிட்டி செலவும் அதிகரிக்க தான் செய்யும், பிளாட்ஃபார்ம் செலவும் அதிகரிக்கும். அப்போ இவங்க உயரத்தான் கட்டாயம் உயரத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுக்கு வரல, இது 4 பேருக்கு தான் போகுது, பேங்க்குலாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் இப்போ கவர்மெண்ட்டில் இதே ஒரு இதாக பண்ணுற வரும்போது தான் அது வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணும்போது கட்டணம் தான் எடுக்கும்போது தான் பிரச்சனை வரும்.
0: சிறு வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றீங்க சார், எதிர்காலத்துல அவங்களுக்கு கூடுதல் சுமை வந்து ஏற்படாம இருக்க இந்த விதிமுறைகள்ல எதுவும் விலக்கு அளிக்கப்படுமா?
1: அது அது அந்த டைம்ல வந்து வணிகர்கள் எப்படி அவங்க கேட்கறாங்க பொறுத்து இருக்கு. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி ஒரு சைட்ல போயிட்டே இருக்கு. ஜிஎஸ்டி பாருங்க, இப்ப ஸ்லாப் வந்து 4-5 ஸ்லாப் வந்து ஸ்லாப்பை குறைச்சிருக்காங்க, டாக்ஸ் குறைக்கிறாங்க. இப்போ சில இடங்கள்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போட்டு பிளஸ் இன்னொரு டாக்ஸ் போடுறாங்க, அப்படி 40% வருது அந்த டாக்ஸ்லாம். அந்த மாதிரி அதோட அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கூடும். அப்படிலாம் அதிகமாக கூட வரும்போது அதை வந்து நம்ம கன்சியூமர் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா அது இன்டைரக்டாக மட்டும் தான் ஏற்றுவாங்க, டைரெக்டாக சொல்ல முடியாது. பட்டு கவர்மெண்ட்டுகளை தப்பிச்சுக்கலாம், அவங்க வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை இது பராமரிப்புக்கு அவங்க வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டை போகும்போது அவங்க வாங்குறாங்க, வருஷம் ஆனுவல் ஃபீஸ் வாங்குறாங்க, எல்லாமே அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கறதே இல்லை. ஏன்னா அது ப்ரைவேட்டைஸ், இது கவர்மெண்ட்னு வரும்போது தான் நம்ம வந்து அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அப்படி மினிமலாக ஆரம்பிச்சிருக்காங்க
0: நினைக்கிறேன். சரி சார், இந்த இறுதியாக இந்த 3 விதிகள் குறித்தும் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிதான உதாரணத்தோட தெளிவுபடுத்த முடியுமா சார்?
1: அதாவது இப்போ நான் வந்து ஒரு பெட்ரோல் போடப்போ பெட்ரோல் பங்கில் போகும்போது ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் உள்ள நான் பணம் போட்டேன்னா எனக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. இது நம்ம தனிநபருக்கு பெட்ரோல் நமக்கு விற்கிற மெர்ச்சன்ட் வந்து அவன் வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுனா அவன் அங்கே அவங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு போய் அவங்களுக்கு அவங்க கொடுத்து ஆகணும். அப்படியே அந்த நம்ம தனிநபர்லேருந்து மெர்ச்சன்ட் டு மெர்ச்சன்ட் போகும்போது தான் அந்த கட்டணம் வந்து அதிகமாக வருது.
0: யூபிஐ பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய இந்த 3 முக்கிய விதிகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யூபிஐ பரிவர்த்தனைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய கட்டண அமைப்பு குறித்த பல்வேறு பயனுள்ள தகவல்களை இங்கு கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: எமது டெல்லி ஆகாஷ்வாணி நிலையம் இம்மாதம் 3ஆம் தேதி ஒலிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவை இதுவரை கேட்டீர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசி விட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படத்தோட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ காற்றாலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு இருக்கீங்க நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ காற்றலைகளில்.

எட்சல் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்மமாய் காலை 5:45 இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 31 நாள் பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 5 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை நாளொருக்குள்ளர் 393 மற்றும் நிகழ்ச்சியும் நேர்மம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7 அறிவோம் 1000 7:10 மதுர தென்றல் 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாறுகிறார் ஜி கீதா. அதனைத் தொடர்ந்து காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல் 8 மதுர தென்றல் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2026 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளின் ஜப்பானில் நடைபெற்று வரும் முக்கிய நிகழ்வுகளின் பதிவுகள் அதனைத் தொடர்ந்து மதுர தென்றல். 9 அரங்கிசை சென்னை அஞ்சலாக 10 எனக்கு பிடித்த பாடல் 11 மதுர தென்றல் 12 நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை லதா ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. அதனைத் தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக 1 விளம்பரங்கள் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராவள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:15 மதுர தென்றல். அதனைத் தொடர்ந்து 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சாகேந்திரா விசாலத்தில் வேட்டை பயணம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:27 குரளமுதம் 393 5:30 மதுர தென்றல் 6 நிகழ்ச்சியும் நேரமும் அதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் இன்றைக்கு என்னவளை திரைப்படத்தின் பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:40 மதுர தென்றல் 6:55 சேவை செய்திகள் 7 மதுர தென்றல் அதனைத் தொடர்ந்து 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 7:25 பண்ணை செய்திகள் 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கை கொடுக்கும் காளான் சாகுபடி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ.என். கௌதம் அவர்களுடன் நேர்முகம் ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்கள் சாகுபடி முறைகள் மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பிஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை படைப்பு ஊட்டி வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக.

அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இதுவரை நான் தொழிலாளர் வரு 8:30 இதுவரை நான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.